0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Don't move! I will kill you! Kill you!

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: ஓய்வு நேரம் நம் எதிர்காலத்தின் விதை. நேரம் கிடைப்பதில்லை, இது இன்றைய மனிதர்களின் பெரும்பாலான புலம்பல். நேரம் கிடைப்பதில்லை என்பதை விட கிடைத்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. நம்மில் பெரும்பாலான நபர்கள் ஓய்வு நேரத்தை நமது முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தாமல் வீணடித்து வருகிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. பயனற்ற ஊடகங்களில் நேரத்தை செலவிடுவது, பகல் கனவுகளில் மூழ்கி கிடப்பது, சோம்பேறித்தனமாக நேரத்தை கடத்துவது, நண்பர்களுடன் தேவையற்ற பேச்சிலும் ஊர் சுற்றுவதிலும் நேரத்தை இழப்பது, சூதாட்டம் போன்ற பயனற்ற செயல்களில் ஈடுபடுவது, தேவையற்ற பயங்களையும் கவலைகளையும் வளர்த்து கொள்வது, ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் மீண்டும் மீண்டும் நினைத்து கடந்த காலத்தில் மூழ்கி கிடப்பது, தன்னுடைய அறிவையும் திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டிய நேரத்தை தவற விடுவது, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பலர் யாருக்கும் தெரியாத உருவமில்லாத ஒரு சராசரி மனிதராக வாழ்ந்து எந்த சுவடும் இல்லாமல் மறைந்து போகிறார்கள். ஆனால் தங்களுக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட மிக சிலர் உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறிவிடுகிறார்கள். மனித இனம் பயன்பெற பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பது, பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புக்கும் வழிவகுப்பது, இலக்கியம், இசை, ஓவியம், நாட்டியம், சிற்பம் போன்ற கலைகளை வளர்த்து மனித சமுதாயத்தின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உயர்த்தி காட்டுவது, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்கும் அழகிய பூங்காவனமாக மாற்றும் மாபெரும் முயற்சியில் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். அதற்கு முதலில் நமது ஓய்வு நேரத்தை மதிக்க வேண்டும். நல்ல சிந்தனைகளை வளர்க்க நல்ல நூல்களை தேடி படிக்கலாம், அறிவையும் செயல்திறனையும் வளர்த்து கொள்ளலாம், நம்மை சுற்றியுள்ள மக்களின் துயர் துடைக்க சுயநலமற்ற முயற்சிகளில் ஈடுபடலாம். ஆனால் இதற்கு தடையாக இருப்பவர்களையும் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் முதலில் அடையாளம் காண வேண்டும். உதாரணமாக, எந்த வேலையும் செய்ய விரும்பாமல் பயனற்ற விஷயங்களை பேசிக்கொண்டு உங்களுடைய நேரத்தை வீணடிப்பதை வழக்கமாக கொண்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களிடம் அன்புடனும் தெளிவுடனும் எல்லைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் ஓய்வு நேரம் முழுவதும் உங்களுடையது, அது உங்களுக்கே சொந்தமான முதலீடு. ஒருவருடைய எதிர்காலம் அவர் தன்னுடைய ஓய்வு நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்தே அமையும். அதே போல ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டு மக்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதோடு தொடர்புடையது. ஓய்வு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பணியில் நிபுணராக மாறுவதற்காக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது பணிச்சூழல் தொடர்பான நூல்களை தேடி படிக்கலாம், அனுபவம் வாய்ந்தவர்களின் அனுபவங்களை கேட்டு கற்றுக்கொள்ளலாம், புதிய திறமைகளை வளர்த்து கொள்ளலாம். மனிதன் இந்த உலகத்தில் ஏதோ நிரந்தரமாக இருக்க போவது போல பல நேரங்களில் மெத்தனமாக செயல்படுகிறார். பணம், சொத்து போன்றவற்றை அடைவதற்காக வாழ்நாள் முழுவதும் ஓடி வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி எங்கே என்பதை உணராமல் காலத்தை கடந்து விடுகிறார். ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் வாழ்க்கை முழுவதுமே வெறும் பார்வையாளர்களாகவே இருக்க முடியும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்துபவர்களே செயல்படும் மனிதர்களாகவும் சாதனையாளர்களாகவும் மாற முடியும். ஓய்வு நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பழக்க வழக்கத்தை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் ஓய்வு நேரத்தை பயன்படுத்தாதவருக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டவருக்கும் ஏதோ பெரிய வித்தியாசம் தெரியாமல் போல் இருக்கலாம். ஆனால் 10 அல்லது 15 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் நேரத்தை மதித்து பயன்படுத்தியவன் வெகுவாக முன்னேறி இருப்பான். 30-40 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் ஓய்வு நேரத்தை சரியாக பயன்படுத்தியவன் உயர்ந்த மலை சிகரமாக நிமிர்ந்து நிற்பான். அதை வீணடித்தவன் தாழ்ந்த பள்ளமாக மாறியிருப்பான். மலையாவதும் மடுவாவதும் நம் கையில்தான் உள்ளது. எனவே இன்று முதல் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஓய்வு நேரத்தையும் ஒரு பொக்கிஷமாக எண்ணுவோம். நல்ல புத்தகங்களை தேடி படிப்போம். புதிய திறமையை கற்றுக்கொள்ளுவோம். ஒருவருக்கு ஒருவர் உதவ மனப்பான்மை வளர்த்துக் கொள்வோம். ஏனென்றால் நாம் வீணடிக்கும் நேரம் திரும்பி வராது. நாம் பயன்படுத்தும் நேரம் நம் எதிர்காலத்தை மாற்றிவிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: வானொலி
3: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி சுற்றந்தழாள், அதிகாரம் 53, குறள் எண் 530. உழை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொளல். தம்மை விட்டு பிரிந்து சென்றவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக திரும்பி வந்தால் அவனுடைய தன்மையை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வயதான சிற்பிக்கு 2 மகன்கள். அவருடைய வயதான காலம் வந்து விட்டதால், கண் பார்வை மங்கி விட்டதால் 2 மகன்களையும் அழைத்து, இதோ என்னுடைய கண் பார்வை மங்கி விட்டது, என்னால் தொடர்ந்து உழைக்க முடியும் என நம்பிக்கை இல்லை, உங்களுக்காக பெரிதாக எதுவும் சொத்துக்களை சேர்த்து வைக்கவில்லை, எனவே என்னிடம் இருக்கக்கூடிய இந்த கருவிகளை உங்களுக்கு சமமாக பங்கிட்டு தருகிறேன், உங்களது வாழ்க்கையை வளமையாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தாங்கிட்டு இருக்கக்கூடிய சிற்பம் வடிக்கக்கூடிய கருவிகளை சமமா பிரிச்சு 2 பேர்கிட்டையும் கொடுத்துட்டாரு. மூத்த மகன் என்ன செஞ்சாரு தெரியுமா? இதெல்லாம் வச்சு நம்மளால இப்போதைக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, ஊரை விட்டு கடந்து போய் ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்து அங்க எப்படியாவது பொழைச்சிட வேண்டிதான் அப்படின்ற எண்ணத்துல யார்கிட்டே சொல்லிக்காம ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஒவ்வொரு இடமா வேலை தேடி அலையிறாரு. அவருக்கு பெருசா எந்த வேலையுமே கிடைக்கல, அலைச்சல் தான் அதிகமா இருக்குது. அதே நாட்கள்ல இளைய மகன் என்ன செஞ்சாரு தெரியுமா? தான் கையில தன்னுடைய தந்தை கொடுத்த அந்த கருவிகளை பயன்படுத்தி முதல்ல சின்ன சின்ன பொம்மைகள் செஞ்சு கடை வைக்கிறாரு. அதன் மூலமா கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்துல தன்னுடைய தகப்பனையும் குடும்பத்தையும் பாத்துக்கிறாரு. ஒரு நாள் அந்த நாட்டுல சிற்ப போட்டி ஒன்னு அறிவிக்கிறாங்க. அந்த போட்டியில கலந்துக்கிறாரு. அவருடைய சிற்பம் சிறந்த சிற்பம் அப்படின்ற பரிசை தட்டி சென்றது மட்டும் இல்லாம ஒரு பொன்முடிப்பையும் பரிசா வாங்கிட்டு வர்றாரு. அது கூடவே அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு, அரசு சிற்ப கலைஞர்களில் ஒருத்தரா மாறிட்டாரு. கொஞ்ச நாட்கள்ல அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆனா அதே நாட்களையும் மூத்த மகன் வேலை தேடி அலைஞ்சு திரிஞ்சு உடல் மெலிஞ்சு நலிஞ்சு போன ஒரு நபரா ஊருக்கு திரும்ப வர்றாரு. அவரை பார்த்ததும் அவருடைய தம்பி அவரை ஏத்துக்கிட்டாரு. தான் கூடவே சிற்ப கலைஞர்கள் ஒருத்தரா அவரை சேர்த்து தன்னுடைய தந்தையின் தொழிலையே அவருக்கும் பழக்கப்படுத்துறாரு. அதன் மூலமா இவருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா உயருது. இந்த திருக்குறளும் இந்த கதையும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தான் கிட்ட இருந்து பிரிந்து போன நபர் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு உரிய காலத்தில் தம்முன் வந்து நின்றால் அவருடைய குற்றம் குறைகளை ஆராய்ந்து ஆய்ந்து அறிந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற கருத்தை தான் இந்த திருக்குறளும் இந்த கதையும் நமக்கு உணர்த்துகிறது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண் சுந்தரம் 1930 பட்டுக்கோட்டை கரையில் செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற இடத்துல பிறந்தவர். வறுமை காரணமா 2 வகுப்பிலே பள்ளி படிப்பை நிறுத்திட்டு மக்களை படிக்க புறப்பட்டவர்னு சொல்லலாம். குளம், குட்டை, வான்வெளி, வயல்வெளி இது எல்லாம் தான் இவருடைய பாட புத்தகங்கள். ஒரு நாள் ஏரிக்கரையில் வேப மரத்துக்கு கீழே அமர்ந்தபடி ஏரியின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தார். அப்போ அவர் 15 பாலகன் கல்யாண சுந்தரம். அப்போ குட்டி கெண்டை மீன் ஒன்னு துள்ளி குதிச்சு கரையில விழுந்தது. அப்புறமா நழுவி ஏரிக்குள்ள விழுந்தது. இப்படியே மறுபடி செஞ்சது சமத்துள்ளலோடு செஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்த பாலகன் பட்டுக்கோட்டை இப்படி எழுதினாரா, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரையோரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டிக்காரன் வரும் நேரம் ஆச்சே, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. ஆமா நேர்களே, இது அந்த 15 பாலகன் பட்டுக்கோட்டை எழுதியது. விவசாயி, மாடு மேய்ப்பவர், மாட்டு வியாபாரி, இட்லி வியாபாரி, முறுக்கு வியாபாரி என தொடங்கி நடிகர், நடனக்காரர், கவிஞர் அப்படின்னு 17 செய்து வயிறு வளர்த்தவர் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொது உடைமை சுவாச காற்றை சுவாசித்து விட்டு ஜனசக்தி பத்திரிகைக்கு எழுதிய நறுக்கு தெரித்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? நல்லதை சொன்னால் நான் நாத்திகனா. எழுத ஆரம்பிச்சாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற பெயர்லயே எழுத ஆரம்பிச்சாரு. ஜனசக்தி பத்திரிகைக்காக அதனுடைய ஆசிரியர் கேக்குறாரு, கம்பன், இளங்கோ, பாரதி இந்த மாதிரியான பெரிய கவிஞர்களே பேரை நல்லா சின்னதா வச்சிருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு நீண்ட பேரை வச்சிருக்கீங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு? அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரான் தெரியுமா? அவங்க எல்லாம் பெரிய கவிஞர்கள், நான் சின்ன கவிஞன், பேராவது பெருசா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாராம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வள்ளுவனுடைய வார்த்தைகளை எளிமைப்படுத்தி இவர் எழுதின கவிதையை படிச்சு பார்த்து குன்றக்குடி அடிகளார் அசந்து போயிட்டாராம். மனதார பாராட்டினாரு அந்த கவிதை இதுதான், யார் மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 இது போல இவர் எழுதிய திரைப்பட பாடல்களுக்கு வாயசைத்தே முதலமைச்சரா மாறினவர் தான் MGR சொல்லுவாங்க. பதவியில இருந்தப்போ முன்னாள் முதல்வர் MGR இப்படி சொல்லுவாராம், என் முதலமைச்சர் நாற்காலியின் 3 யாருடையது என எனக்கு தெரியாது, ஆனால் 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் உடையது அப்படின்னு சொல்லுவாராம். எளிமையும் ஏரியும் கற்றுத்தருவதை எந்த ஏடுகளும் கற்றுத்தருவதில்லை. படிப்பறிவு வேறு, படைப்பாற்றல் அறிவு வேறு. கஷ்டப்படுறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டம் இருக்காது, ஆனா கஷ்டத்திலையும் சிரிக்கிறவங்க கிட்ட தோல்வியே இருக்காது. வறுமை, போராடி தோற்று பாருங்களேன், ஜெயித்தவனும் உங்களை மறக்க மாட்டான், இது சே குவேராவுடைய வரிகள். விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இருக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையஃபம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு தலைமை துறவியும் அவருடைய சீடர்களும் வாழக்கூடிய ஒரு துறவு மடம். பல்வேறு பிரச்சனைகளோடு பலவாறு அலைந்து திரிந்தார்கள் அவருடைய சீடர்கள். இதை கண்டுபிடிச்சிட்டாரு அந்த தலைமை துறவி. தியான சபைக்கு கையில ஒரு துண்டோடு வர்றாரு, மடிப்பு கலையாத நீளமான ஒரு புது துண்டு. காத்து கிடந்த எல்லா சீடர்களையும் பக்கத்துல கூப்பிடுறாரு. கொண்டு வந்த துண்டெல்லாம் முடிச்சுகளை போட ஆரம்பிக்கிறாரு. சின்னதாக, பெரியதாக, கொஞ்சம் பெரியதாக, இன்னும் கொஞ்சம் பெரியதாக பலதரப்பட்ட முடிச்சுகளை போட்டுட்டே போறாரு. தினசு தினசா முடிந்து கொண்டே போறாரு. முடிந்த மட்டும் முடிச்சுகளை போட்டு முடித்தார். மடிப்பு கலையாத அந்த நீண்ட துண்டு முடிச்சுகளின் மூட்டையா மாறிடுச்சு. சீடர்கள் முன்னாடி தூக்கி போடுறாரு. உங்கள யாராவது இந்த முடிச்சுகளை அவிழ்க்க யோசனை சொல்லுவீங்களா? தயாரா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. யாருமே தயாரா இல்ல. வெறிச்சு பார்த்தபடி வெறுமனே நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் முன்னாடி வந்து பேசினாரு. எப்படி சொல்றது குருவே, அது எப்படிப்பட்ட முடிச்சுகள் அப்படின்னு உங்களுக்கு தானே தெரியும். முடிச்சுகளை போட்ட உங்களால தான் அதை எப்படி சரியா பிரச்சனை இல்லாம அவிழ்க்க முடியுன்ற யுக்தி தெரியும். நாங்க அவிழ்த்தா அவ்வளவு எளிமையா வராதே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா, சரி, அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றன் பின் ஒன்றா நோகாம அசராம எந்த சிரமமும் இல்லாம வெவ்வேறு வகை முடிச்சுகளை வேடிக்கையாவே பிரிச்சு முடிச்சுட்டாரு. விரைவா துண்டோட பழைய வடிவத்தையும் கொண்டு வந்துட்டாரு. முடிச்சுகள் போயே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை துறவி இப்போதான் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த துண்டோட முடிச்சுகளை நான் போட்டதால நான் தான் பிரிக்கணும்னு சொன்னீங்க, ரொம்பவே சந்தோஷம். ஆனா சின்ன வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் உங்களுடைய மனசுல நீங்க போட்டுக்கிட்ட விதவிதமான முடிச்சுகளை மட்டும் யாராவது வந்து பிரிக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்களே, இது நியாயமா, நடக்குமா, முடியுமா? அந்த முடிச்சுகள் தான் அவளுமா அப்படின்னு கேட்டாராம். ஆமா நேயர்களே, எந்த கெட்ட சிந்தனையோடு ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டாயோ அதே கெட்ட சிந்தனையோடு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாதுன்னு சொல்றாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பிரச்சனை முடிச்சுகளின் தீர்வுகள் தனக்குள்ளே, நிதானத்துக்குள்ளே. பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஒரே வழி அதிலே தீர்ந்து விடுவதிலா, அதை தீர்த்து கட்ட விடுவதிலா? முடிவற்ற சிக்கல் இல்லாத வாழ்க்கையிலே தன்முனைப்புகள் இருக்காது. அடுத்த முறையும் நீங்கள் அதே சிக்கலில் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றால் தவறு அடுத்தவர் மேல் அல்ல. மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் மகேசனுக்கு அர்ச்சனை இல்லை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சங்கு கொண்ட தர மங்களங்கள் தரும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

சகா மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது. கடல் ஓசை FM 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய பாட்டு.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் சேமா. என்னோட கூட பிறந்தவங்க 5 பேர், 1 தம்பி, 3 அக்காமாரு. எனக்கு எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு போலியோ அட்டாக் தான், பிறந்ததுலேருந்து போலியோ அட்டாக் தான். நடக்க முடியாது, வீட்டில் தான் அவன் நடக்க மூந்துக்கிட்டு தான் தெரியுவேன். அதனால் எங்கள் அப்பா மதுரையில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த தள்ளுவண்டி வச்சு எங்கள் அப்பாவோட முயற்சியில் தான் நான் நடந்தேன். இல்லைன்னா நடக்க முடியாது, நடந்திருக்க முடியாது, ஊந்துட்டு தான் தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா ரொம்ப முயற்சி பண்ணால் உன்னை எப்படினாலும் நடக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு நிறையா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நடந்துட்டேன். இனியும் வீட்டில் எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்போமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது. அம்மா நீங்கள் எனக்கு இருக்கிறதைக்கு நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் இல்லாததுக்கு நான் அவனை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இருந்துட்டேன். ஸ்கூல் படித்தோம், ஸ்கூல்லையும் என்னை இருந்து ஒரு மாதிரி அப்போ தான் ட்ரீட் பண்ணாக கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிற கிடையாது. அம்மா வாழ்க்கை இது தான், இப்படி தான் இருப்போம். அது எதாவது தமிழ் பண்ணாக நான் இருந்த ஹாஸ்டல்லுமே ஒரு 3 மற்ற ஹாஸ்டலில் தான் அதுதான் படித்தேன். அங்கேயுமே நல்லா ஜாலியாக இருப்போம், எல்லா இடத்துக்குமே போவோம். நான் வந்து எல்லா இடத்துக்குமே போவேன், எந்த இடமும் பார்க்க மாட்டேன். எல்லாருமே குடும்பத்தில் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என் அப்படிலாம் எங்கள் தந்தை இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் படிப்பு எனக்கு பிடிக்கலாம். 1 வருஷம் வந்து வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்துட்டு அவங்க வீட்லேயே நல்லா என்னை பார்த்துக்குருவாங்க. நான் என்னை வீட்டில் இருந்து எனக்கு போர் அடிச்சிட்டு, ஆமாம் நான் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் மாமாவும் சென்டர் வச்சு நடத்துனாங்க. அங்கே நான் போக கிடையாது, நான் அம்மாட்ட சொன்னால் நீங்கள் ஆல்ரெண்ட் சென்டரில் கேளுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க, நீ போறியான்னு கேட்டாங்க. நான் போகிறேம்மான்னு சொன்னேன். அப்போ வந்து வீட்டில் உனக்கு அப்போ போகிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எது இல்லையான்னு கேட்டால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குமா, நான் இங்கே இருந்தால் நல்ல அமைதியாக தான் நான் வீட்டில் இருப்பேன். இங்கே இருந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லாரும் எல்லா வெளி உலகம் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு எல்லா டூருக்குமே கால்கையில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. டூருக்கு எல்லோரும் கூட்டிகிட்டு போவோம். ஆனால் கொஞ்சம் அப்படி பக்கத்தில் பக்கத்துலாம் போவோம். நான் போனது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து நான் மட்டும்தான் வெளியூடத்துக்கு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். டூர் எங்கள் வீட்டில் போக மாட்டாங்க. நாங்கள் இந்த கேரளா கல்கத்தா போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், 3 நாள் போயிருக்கோம். எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து போயிருக்கோம். 1 நாள் இங்கேருந்து வராமல் இருந்தாலுமே வீட்டில் போர் அடிச்சிடும். நமக்கு எப்படா சென்டர் ஓப்பன் பண்ணும், எப்படா போகணும், அப்படி எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஃப்ளைட்டில் போகிற அனுபவம் வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த அனுபவம் வந்து எனக்கு ஃப்ளைட் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே இருந்தோம். அப்போ வந்து போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இது போனது அண்ணனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். எங்களெல்லாம் எழுதுறதுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். நான் கல்கத்தா ஃப்ளைட்டில் போனேன், நீ போயிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயுமே சொல்லுவாங்க. நீ நம்ம ஜாலியாக இருக்கேன், நீ தான் எல்லா உலகத்துக்கும் எல்லா டூரும் போயிருக்கேன், நான் எங்களால் முடியலையில அப்படின்னு. எல்லா டூருமே நல்லா போவோம், எல்லாம் ஜாலியாக இருப்போம். அக்கா தங்கச்சி மாருமே நல்லா என்னை பார்த்துக்கிடுவாங்க. நானும் எங்கள் அம்மா அப்பாவும் நல்லா நான் பார்த்துக்கிறேன்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் என கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கு என்ன வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேற்று ஒரு மழை வருவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுச்சு. அப்பப்போ நடுவில் மழையும் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தூரெல்லாம் அடிச்சுது. சரி, ஒரு பெரிய மழை இன்றைக்கி வரப்போகுது போல். அவ்வளோதான், நம்ம மற்ற ஊரை வந்து அப்படியே வெயிலேருந்து அப்படியே கொஞ்சம் விடுபட்டு போய் இன்னும் சிலு சிலுன்னு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு 5 நிமிஷம் மழை வந்திருக்கு. அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டு வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப வேர்வை தான், வேர்வையிலே நனைய வேண்டியதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து போயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஊரில் ஒரு மழை அப்படிங்கிறது வருது அப்படியே வந்து காணாமல் போயிருக்கு. எப்போ தான் அது வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, எப்போவாச்சும் ஒரு நாள் வரும் அப்படின்னு காத்திருப்போம். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் பெரியலாம் இல்லை. தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசியிருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 10 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 15 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. வானிலை வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்ததாக அமரன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: உலகிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்ம அரசு நம்மளுடைய மாணவ மாணவிகளுக்கு வந்து படிக்கிறதுக்காக நிறைய ஒரு ஊக்கத்தொகைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது இப்போ இருந்தால் முன்னாடி இருந்தே பல வருஷமாக வந்து கொடுக்கப்பட்டுருக்கக்கூடிய நிறைய ஒரு ஊக்கத்தொகைகளில் இதுவும் ஒன்று. நம்ம அப்படி நம்மளுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய சிறுபான்மையர் மக்கள் அதனாகக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக நம்ம மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பல்கலைக்கழகங்களோட இணைந்து அவங்களுக்கான உயர்கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கில் ஒரு புதிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அடுத்த கட்ட நிலைக்கு வந்து போகணும், அவங்க நல்லா வந்து படிக்கணும், அந்த மாணவர்களுக்கு ஒரு உதவியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சேர்மரப்பினர் இவங்க இனமாக இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவர்கள் 2025-27 இந்த கல்வியாண்டில் ஒரு புதிய கல்வி வந்து படிக்கணும், இல்லை புதுப்பித்தல் கல்விக்கான உதவித்தொகையை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக அவங்களோட ஆண்டு வருமானம், குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2,50,000 ரூபாய்க்கு வந்து கீழே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன படிக்க நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன படிக்க நினைக்கிறாங்களோ அதுக்கான கல்வி கட்டணம் வந்து வழங்கப்படுமா. அதனால் நீங்கள் யாராவது விண்ணப்பிக்க நினச்சிங்க அப்படின்னா தாராளம் வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்காக www.bcw.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் தெரிஞ்சுக்கலாம். www.bcw.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்து அதில் கொடுக்கக்கூடிய அட்ரஸுக்கு நம்ம வந்து மெயில் பண்ணலாம். இல்லைனா அதில் கொடுக்கக்கூடிய அட்ரஸுக்கு நம்ம தபாலில் வந்து போட்டால் நம்மளுக்கு தேவையான அந்த உதவித்தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர். இது விண்ணப்பிக்கிறதுக்கு 31 வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான மத்திய அரசு மாநில அரசோட கல்வி திட்டங்களை நம்ம நேரடியாக நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் தெரிஞ்சுக்கலாம். அங்கே நிறைய இதுக்கான தனித்தனியான சென்டர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஒரு தடவை சொல்ல போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது, எப்படி இதெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற நிறைய தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

இடத்துல ஒரு மாதிரி நெஞ்சுனா படபடம் நடிச்சிட்டு இருக்கு, வயிறுனா ஒரு மாதிரி ஒரே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், புளியை கிடைக்கிற மாதிரி இருக்கும், என்னென்னவோ நடக்கும். அது எதுக்கு அப்படின்னா, எதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்கூல் போக திடீர்னு ஒரு பயம், திடீர்னு ஒரு தயக்கப்படுறதுன்னு தெரியாது, தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும் தெரியாது. ஒரு நல்ல ஒரு வாரம் 10 நாள் லீவுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகிற வேண்டிய கடமை எல்லாருக்கும் வந்து நாள் வந்துருச்சு. காலாண்டு விடுமுறை ரொம்ப இனிமையாக வந்து கொண்டாடியாச்சு ஒரு வாரம். எனக்கு இருந்து அதை பார்க்கும்போது நான் அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். நாங்கள்னா வேலைக்கு போய்ட்டுருக்கேன், நீங்கள்னா எல்லோரும் எல்லா நாளும் வந்து வீட்டில் ஜாலியாக இருக்கீங்க, ஸ்கூலுக்கு போகலாம், நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பினா தான் நாங்களும் வந்து வேலைக்கு கிளம்ப முடியும். இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய வந்து நினைக்கலாம். நானுமே அது மாதிரி நினச்சிட்ருக்கேன். வீட்டில் வந்து சரியான சேட்டாக பண்ணிவிட்டு எல்லா வீட்லேயும் கத்திக்கிட்டு அங்கங்கே விளையாண்டுக்கிட்டு அப்படியே ஓடி ஆடி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ தான் பெற்றோர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அப்பாடா ஸ்கூல் திறந்துட்டாங்க, இதுமாதிரி இவங்கெல்லாம் வந்து அனுப்பி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தலையை ஓரமாச்சு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் யோசிப்பாங்க. அதெல்லாம் நல்ல நாளாக வந்து அமைஞ்சிருச்சு. எல்லோரும் பள்ளிக்கூடம் கிளம்புங்க, நல்லபடியாக வந்து படிங்க. அடுத்த அரையாண்டு லீவில் வந்து பார்ப்போம். நடுவில் 2-3 நாள் லீவ்னா வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னொரு ஒரு 2 வாரத்தில் இன்னும் 2 நாள் லீவ் வந்து வருது, எல்லாம் சேர்த்து கொண்டாடிக்கலாம். இப்போ அடுத்து பாடல் வருது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் நம்மளுடைய ராமேஸ்வரம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இப்போ இந்த காலாண்டு தேர்வு விடுமுறை ஒட்டி அவங்க ஒரு டீம், அங்கே ஃபீனிக்ஸ்னு ஒரு கிரிக்கெட் டீம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு 5 நாட்களாக ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் நிறைய டீம் வந்து கலந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 24 அணிகள் வந்து பங்கு பெற்ற இந்த போட்டியில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பாம்பனில் இருக்கக்கூடிய ரிவெஞ்சஸ் அணி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபைனலில் வந்து கோப்பையை தட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். இந்த மாதிரி போட்டி நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாம்பன் டீம் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற தகவல் மட்டும் எனக்கு இது தெரிஞ்சு. அதனால் பாம்பன் ரிவெஞ்சஸ் அணிக்கும் அதில் விளையாடிய வீரர்களுக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஒரு நம்ம தீவுக்குள்ள நடந்த ஒரு போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, ரொம்ப ஒரு சந்தோஷம். அதுவும் 24 டீமில் ஒரு டீம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நம்ம வந்து கிரிக்கெட்டில் கபடியில் இந்த மாதிரிலாம் அங்கங்கே போய் விளையாண்டு ஜெயிச்சிட்டு வருதுனா ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ அடுத்து இன்றைக்கான மிளைநிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மிளைநிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,189 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,675 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,359 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தில் விலை 22 கேரட் 1,09,400 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். இப்போ அடுத்து பாடல்கள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நேற்று நடந்து முடிந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக வந்து நடந்துச்சு. நிறைய போட்டிகள் வந்து நடந்தது, நிறைய வீராங்கனைகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் நம்மளுடைய இந்தியா அப்படிங்கிறது எது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த மாதிரியான இடத்துல வந்து முடிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் வந்து 4வது இடத்துல வந்து முடிச்சிருக்காங்க. அந்த 4வது இடத்துக்கே அந்த அளவுக்கே மகிழ்ச்சி வருது அப்படின்னா, அவங்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட கடைசி ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வர 12வது இடத்துல இருந்தாங்க. 12வது இடம் 13வது இடத்துல வந்து இருந்தாங்க. கடைசி 3 நாள் தான், ஒரு நாளில் வந்து 10, அடுத்து 8, அடுத்து 4 வந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப பெருமையாக வந்துருந்துச்சு. சரி, கடைசி 3 நாள் படப்படப்படன்னு எல்லாத்துலேயும் வந்து ஜெயிச்சு முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட இந்தியா மொத்தமாக வந்து பார்க்கும்போது 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. இதில் நிறைய விளையாட்டுப் போட்டிகள் வந்து ஒரு இப்போ இப்போ புதுசாக வந்து நிறைய தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு தங்கம் வந்து வாங்கியிருக்கிறதுலாம் ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாங்க. இதில் நம்மளோட அணிகளான வந்திருக்குள்ள இந்திய அணிகள் வந்து விளையாடுவாங்களே, அதில் நிறைய வந்து கிடச்சிருக்கு. இப்போ கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆண்கள் பெண்கள் 2 கிரிக்கெட்லேயும் தங்கம், கபடியில் ஆண்கள் பெண்கள் 2லேயுமே தங்கம், ஹாக்கியில் ஆண்கள் பெண்கள் 2லேயுமே தங்கம். இந்த மாதிரி தங்கத்தை வந்து வாரி குதிச்சிருக்காங்களோ டீம்ஸ், நம்ம டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி துப்பாக்கி சுடுதல் போட்டி இருக்குது, இந்த ரைஃபிளில் எக்கச்சக்கமான டைப் வந்து நடக்கும். இதில் அப்படியே எல்லா போட்டிலையும் ஏதோ ஒரு பதக்கத்தை வந்து வாங்கி குதிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு போட்டிக்குமே 2 பேர் விளையாடுனா 2 பேர் வேறு வேறு பதக்கத்தை வந்து வாங்கி, இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மட்டுமே 15 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 3 தங்கம், 8 வெள்ளி, 4 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 15 துப்பாக்கி சுடுதல் மட்டுமே கிடச்சிருக்கு. அதே மாதிரி தடகளம், நம்ம ஓட்ட போட்டிகளாக இருக்கட்டும் சரி, ரிலே, தடை தாண்டுதல், நீளம் தாண்டுதல், இதிலலாம் மொத்தமாக 24 பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. இப்படி நிறைய பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம வீரர் வீராங்கனைகள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றிகளை வந்து சொல்லிடலாம், வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். நம்ம இந்தியாவுக்காக கிட்டத்தட்ட சிறப்பாக வந்து விளையாண்டு 2 வாரமாக வந்து விளையாண்டு 86 தங்கத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அலை ஜேம்ஸ். கடலுக்கு முத்து குளிக்க போவேன். முத்து குளிக்கிறது இங்க இல்ல, அது தூத்துக்குடியில தான். சங்கு குளிக்க ஆபீஸ் போட் மூலியமா போவோம். போயிட்டு அந்த சீசன் பூரா நாங்கள் அந்த கடல் தொழிலே பார்ப்போம். சீசன் முடிஞ்ச உடனே அட்டை தொழில் பார்ப்போம். அட்டைக்கு வந்துடுவோம். கரை தொழில் என்னென்ன இருக்கோ அப்படின்னு, மீன் குத்துறது, சுப்பி எடுக்கிறது, அட்டை எடுக்கிறது, இந்த தொழில் பூரா பார்ப்போம். மீனை கண்ட நண்டு பிடிக்கிறது, இந்த சம்பா நண்டையெல்லாம் பொந்துகள் இருக்குங்க அதை விரட்டி விட்டு பிடிக்கிறது, சிங்கி பிடிக்கிறது, எல்லா தொழிலையும் கரை தொழில் பூரா பார்ப்போம். அந்த அந்த தொழிலுக்கு முத்து குளிக்கிறதுல சம்மந்தப்பட்டதை பூரா நாங்கள் செய்வோம். எல்லா தொழிலையும் சாமி மீனை கண்டா ஒதுங்கிக்கிறோம். சாமி மீன்கிட்ட கிட்ட போகமாட்டோம், மீனே ஓடும் அதை கண்டுக்கிட்டு. அப்போ நாங்கள் அதை கண்டுக்கிட்டு ஓடணும், கிட்ட போகமாட்டோம். ரொம்ப ஸ்பீடான மீன் அது, அதனால வேண்டி அது கிட்ட போகமாட்டோம். பார்த்தா ஒதுங்கிடுவோம். அப்படியே கிட்ட வந்துருச்சுன்னா குத்தி போடுவோம். கம்பி வச்சுருப்போம் கையில், குத்திடுவோம். குத்தி அதை கொண்டு விட்டு அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு எங்களுக்கு தேவையான அது உள்ளே இருந்துச்சுன்னா அதை பார்லேயோ மரத்துலேயோ அதை நாங்கள் பிடிச்சிக்கிருவோம். பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அப்போ அதாவது மூச்சு அது என்ன செய்யும் கேட்டால் அப்படி அமுக்கு ஒரு மாதிரியாக உடம்புல அமுக்குது அப்படிங்கிற அதை தாங்கிக்கிட்டு போய் அந்த அந்த இடத்துக்கு வேறு இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் தள்ளி போனோம்னா இங்கே மேலே வர்றதுக்கு 8 பாவம் மேலே வரணும். அப்போ அந்த மூச்சு போய்கிட்டே இருக்கும். போய் அந்த மூச்சு கிடைக்கலைன்னா மயக்கம் கொண்டே அடிச்சிடும். அது சுற்றிக்கிட்டு வரும். அந்த சமயத்தில் சமாளித்து மேலே ஓடி வந்துடுறது. எனக்கு நான் நடந்து நிறைய நேரம் நடந்திருக்கேன். ஆனால் தட்டி இருக்கு, மூச்சு தகரமண்டி இருக்குது, ஆனால் வெளியே வந்துடுவேன். காலில் 2 தட்டு கிடக்கும் ரவுண்டாக, அதை வச்சு ஸ்பீடாக பிளன் இருக்கிறதுனால அமர்த்திக்கிட்டு மேலே ஓடி வந்துடுறது. ஓடி வந்து அந்த மூச்சை வாங்கின உடனே உடம்பு க்ளீன் ஆயிரும். அது தட்டி நாங்களும் அந்த போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் தெரியும். அப்படியோ கரையை வாரதும் போகிறதும் இதே காலம் சூடும். அப்படியே தான் கொஞ்சம் குறிப்பிட்ட வயசில், அப்புறம் அப்படியே போ வயசு ஆக ஆக அந்த தொழில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னா அதில் போக முடியல, போய் கரெக்ட் பண்ண முடியல. அது அந்த இடத்துக்கு குறிப்பாக அந்த இடத்துல நிற்க முடியாது. மேலே வரும் இலை வரும் பிளன் இல்லாதனால அந்த தொழில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதோட டக்குன்னு நின்றாச்சு, இந்த தொழில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றாச்சு. நின்று வீட்டில் இருந்துக்கிட்டு வலகிலை கட்ட போகிறது இதில் இருந்துக்கிட்டு இருக்கோம்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிரபலமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்திக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டு வரும் திரு ராகுல்காந்தியும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் மூலம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்களாக செயல்படும் அனைவரும் சட்டவிரோதமானவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தொகுதியை சாராத வெளிநபர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். நேற்று மாலை முதல் இந்த இரு தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தருவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாளை வாக்குப்பதிவை ஒட்டி இந்த 2 தொகுதிகளிலும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 25ஆம் தேதி காலாண்டு தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. மின்மயமாக்கப்படாத வழித்தடங்கள் மற்றும் டீசல் எஞ்சின்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் வகையில் டீசல் எஞ்சின்களை முற்றிலுமாக குறைத்து திரவ எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் மூலம் எஞ்சின்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கமாண்டர் உயிரிழந்தார். ரஷ்யாவுடன் முத்தரப்பு பேச்சு நடத்தலாம் என்ற அமெரிக்காவின் யோசனையை வரவேற்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நெய்குப்பை கிராமத்தில் வரும் 14ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் திரு அப்துல் ரஷீத் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் பண ரெட்டிப்பு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணந்தல் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்பு துறையினர் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இன்று காலை 9:30 அகமதாபாத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கால்பந்து சங்கத்தின் ஷீல்டு கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் மோகன் பகான் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதியில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இந்த போட்டியில் 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களை இந்திய அணி வென்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட இந்திய குழுவினர் அனைவரையும் நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறவும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனா். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1வகுப்பு முதல் 8வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2வருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆசிரியர் தினமா? அதான் போன மாதமே போயிடுச்சப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நல்ல கேள்விதான். போன மாதமும் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் வந்து தெரிஞ்சு. ஆனால் இன்றைக்கி அக்டோபர் 5 ஆசிரியர் தினம் தான். எதுக்காக அக்டோபர் 5 வந்து ஆசிரியர் தினமாக வந்து இருக்குது அப்படின்னா, இது வந்து உலக அமைப்பு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஐநா வந்து இது வந்து வெளியிட்டிருக்காங்க, யுனெஸ்கோ அமைப்பு மூலமாக உலக ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினம் வந்து இருக்குது. அது தேசிய ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவங்க ஆசிரியர் பணியிலிருந்து மாணவர்களுக்காக செஞ்ச ஒரு பெரிய செயலில் அவங்களோட சேவையை வந்து எல்லா மக்களுக்கும் வந்து நினைவு கூறணும் அப்படிங்கிறக்காக அவங்களோட பிறந்தநாள தேசிய ஆசிரியர் தினம் வச்சுருக்காங்க. இது உலக அளவில் யுனெஸ்கோ வந்து வெளியிட்ட ஆசிரியர் தினம். அதனால் இப்போ நீங்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு வாழ்த்துக்களை வந்து போட்டிருக்கோம், சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ஒரு என்னோடய ஆசிரியர்லாம் பார்த்து அவங்கள வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது. என்னென்னா, சனிக்கிழமை நம்மளுடைய பாம்பன் பகுதியில் இருக்கக்கூடிய பாம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கு இல்லையா, முன்னாடி இருந்து அரசு மேல்நிலை சொல்லியிருப்போம்னா புரியாது, புயல் காப்பகம் பள்ளி அப்படின்னு தான் புரியும். நம்மளோட புயல் காப்பகம் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அங்கே தான் நானும் வந்து 9th-12th வரை வந்து படித்தேன். படித்த சமயத்தில் நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டோம், அப்புறம் போய் பார்க்கறது கிடையாது, ஸ்கூலுக்குள்ளே போய் என்ட்ரியாகவே கிடையாது, ஸ்கூல் பக்கமே போகிறது கிடையாது. எப்போச்சும் ஃபங்க்ஷன்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ சனிக்கிழமை முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2002-2007 வரைக்கும் படித்த மாணவர்கள் ஒரு கூட்டம்

அந்த குரூப் அப்படியே தனித்தனி தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு உக்காந்து அப்போ எப்படி கதை பேசிகிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி கதை பேசிகிட்டு இருக்காங்க, விளாண்டுட்டு இருக்காங்க. இதுனா ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அதில் ஸ்கூல் முடித்தவங்க 20 வருஷம் ஆச்சு ஸ்கூல் முடித்து, இப்போவும் அதே மாதிரி வந்து அதே பாசத்தோட மகிழ்ச்சியோட குடும்போடு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் உங்களோட மாணவ மாணவிகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்கள் ஆசிரியர்களை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு வந்து கூப்பிடுங்க. செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாய் ஒர்த்து அப்படின்னு சொல்லி தாராளமாக வந்து சொல்லலாம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி வந்திருக்கும், அதை விட ரொம்ப டபுள் மடங்கான சந்தோஷத்தை தரும். அதனால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி FM 90.4.

0: உலகின் அரசன் அய்யூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைய பகுதி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடம் வந்து கிளம்பிட்டு இருக்கக்கூடிய போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் ஒரு டாட்டா வாய் பாய்களையும் வந்து சொல்லிடலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, ஜாலியாக வந்துருங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு. ரொம்ப நாள் வீட்டில் இருந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு நல்லா உட்காந்து படிங்க, சமத்தா வந்து படித்து அடுத்த அரையாண்டு தேர்வுக்கு வந்து ரெடியாகுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக வந்து படித்து நீங்கள் நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டட்டா, பாய் பாய், சிவ மக்களே.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோயம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இருந்து இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். முதலாவது சரக்கு கப்பலில் அசாம் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட மெத்தனால் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பங்காவோன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல் பிரம்மபுத்திரா நதி வழியாக சென்று பங்களாதேஷை அடைய உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக அசாமில் இருந்து வெளிநாடு ஒன்றிற்கு சரக்கு கப்பல் நேரடியாக செல்ல இருப்பது இதுவே முதன்முறையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சேவை அமைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு நாட்டில் நடைபெற்ற ராணுவ ஆட்சியை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆதரவளித்த போதிலும் ரஷ்யா ஆதரவளிக்கவில்லை என்று கூறினார். அந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் வலுவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறை தீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்பட உள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கொல்லம் அருகே பரவூரில் நேற்று நடைபெற்ற மூத்த குடிமக்கள் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கேரளாவில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்று கூறினார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதாவில் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படுக்கையில் இருக்கும் முதியவர்கள், நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு தேவைப்படும் சிறப்பு சிகிச்சைகளை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் இருக்கும் என்றும் கேரள முதலமைச்சர் கூறினார். திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பொலிவுறு நகர திட்டம் மாநிலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். நேற்று அகர்தலாவில் நடைபெற்ற மாநகராட்சி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த முன்னோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைகளுடன் இணைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக அகர்தலாவில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு கழிவுநீர் வடிகால்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தக முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். நாடு முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, சாலை பணிகளில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகளை விரைந்து முடிப்பது, தர மேம்பாடு, சாலை பாதுகாப்பு, செலவின சிக்கனம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்சி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நதியின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள லக்னோ நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் திரு விஷாக் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடகம், கேரளாவில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சத்தீஸ்கட், உத்தரகண்ட், தெலங்கானா, மேற்குவங்கம், லட்சத்தீவு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே 1வது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
5: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: எனது அன்பான உறவுகளுக்கு தித்திக்கும் திங்கட்கிழமை காலை நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து உலக ஆசிரியர் தினம். உலக ஆசிரியர்கள் அனைவருக்கும், ஓய்வு பெற்றவர்கள், பணியில் இருக்கிறவங்க, அடுத்து பணி புரிய போகிற ஆசிரியர்கள், படித்து மறுக ஆசிரியராக ஆக போகும் அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் உலக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஸ்கூல் படிக்க இது லீவு முடிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போயிடுங்க, நல்லா படிங்க. இன்னும் ஒரு 10 நாளில் உங்களுக்கு காலேஜில் இருக்கிறவங்களுக்கு மறு ஒரு லீவு கிடைக்கும். இந்த இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதம் நல்ல லீவு, ஏன்னா இந்த இப்போ ஒரு லீவு, அப்புறம் ஒரு லீவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி லீவு. வருஷம் உங்களுக்கு நல்லா இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா லீவு கிடைக்குது. லீவு கிடைக்குதுன்னு நினச்சி வந்து படிப்பை வீணாக்கிறாதீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு படிப்பும் தேவை, செல்லும் தேவை, ஃப்ரெண்ட்ஷிப்பும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிகளை போயிடுவோம். உலக உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்களுக்கும் நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம். கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. 7094439999 இந்த எண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியருக்காக ஒரு அழகான பாடல் வருது. அடுத்து ராஜேஷ் கண்ணன் தரவத்தோப்புலேருந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, காதலனும் நதியினிலே அந்த படத்திலிருந்து உள்ளம் உள்ளம் அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, வாழ்த்துக்களோடு வாருங்கள். கடல் ஓசை FM 90.4 தாங்க.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கேட்டுட்டு இருக்கீங்க நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியாங்க. உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களோட பாடலை கேளுங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்க. அதாவது நைட்டு வந்து ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம நைட்டு சாப்பிட்டு தூங்கும்போது ரெண்டு வெள்ளைப்பூடை எடுத்து நம்ம பல்ல எடுத்து நம்ம நல்லெண்ணெயில் லேசாக அப்படி வறுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கேஸ்ட்ரவல், நெஞ்சரிச்சல், வயிறு உப்புசம், சளி இதுகளெல்லாம் வந்து இது வந்து கண்டிப்பாக குறைச்சிரும். ஏன்னா வந்து டிப்ஸுங்கும் போது நம்ம பயன்படுத்தினா தான் அதை நம்ம மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேணா ஓ மக்களை நான் பயன்படுத்தினேன், நல்லா இருந்துச்சு, நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்துலேருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர் பேர் வளர்மதியா, அவங்களுக்கு அந்த ஆசிரியருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்ல சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு தங்கச்சி மரத்திலிருந்து சத்யா, அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிவிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க மயன் வில்சனுக்காண்டி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து தங்கச்சி மடத்துலேருந்து கென்னடி அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்க படிக்கும்போது அவங்க கணக்கு சார் வந்து நடராஜன், அவங்களுக்கு எல்லா சார் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்குமா நல்லா சொல்லி கொடுத்தாங்களா இருந்தாலும் நடராஜன் சார் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து உச்சப்புள்ளியிலேருந்து முத முதல்ல நம்மளுக்கு அடுத்து கால் பண்ண மெஜிஸ் அனுப்பினர் சாயர் ஹுசேன் அண்ணா எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்களுடைய டீச்சருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குருவாங்களாம், சிறப்பாக வந்து பாடம் நடத்துவாங்களாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு சீர்வரிசை படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க நமது பண்பலை கடல் ஓசை பண்பலை 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், லெக்சோனியா. என்னோட வயசு 45. பாபன் தான். 35 வருஷம் இருக்கும். நான் என் ஃப்ரெண்டோட அண்ணன் என் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து பொய் சோடத்தை கழிப்பறிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படி சுற்றிட்டு தெரியுவோம். 8 வயசு தான். அவ்வளோ நல்லா விளாடுவோம், நல்லா பார்த்துக்குருவான். எங்கேயும் உலாம கொள்ளாம பார்த்துக்குருவான். ஒரு 14-15 வயசு இருக்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் சாட்டானா அந்த ஒரு 2 நாளில் போட்டு தாந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டானுங்க. அது வந்து அவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்துச்சு. அப்போ நேரத்தில் கடலுக்கு போனதில் அலை வந்ததில் இன்ஜினுக்குள்ளே போய் மாட்டி இறந்து போயிட்டாங்க. 2 நாளாக தேடி பார்த்தும் கிடைக்கல. தண்ணி வந்துட்டு தண்ணி ஊற்ற போனது. அந்த அலை வந்ததோடு அந்த கேன் மூடிட்டு இன்ஜின் இது இருக்கும் பார்த்தியா டோர் அது மூடி உள்ளக்கே போயிட்டாங்க. அலை வந்ததுனால போட்டு தந்துட்டு அதோட போட்டு உள்ளே போயிட்டேன் ஆழமான இடத்துல. அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, ஆட்களை மட்டும் வெளியே எடுத்தாங்க. அதில் எங்கள் அத்தை மகனும் ஒரு ஆள். காலங்காலம் தேடினா கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ஆள் உள்ளக்க பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போய் உள்ளக்க பார்த்தா ரெண்டு பேர் செத்துருந்தாங்க. 8 நாள் 9 நாள் கழிச்சு தான் எடுத்தாங்க அவங்கள. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஸ்மெல்லு, அப்படி ஒரு ஸ்மெல்லு, உள்ளக்கே நிற்க முடியல. கலக்கத்துக்கிட்ட சின்ன பிள்ளையாக இருந்தோம்ல. அப்போ 8 வயசுனா எவ்வளோ இருக்கும் அது மறக்காதுல. நம்ம அவரோட விளாண்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு செத்துட்டேன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அப்போவுமே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கேட்டுட்ருக்கீங்க பம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க மண்டபம் முகேஷ் அம்பானி அண்ணா எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசிரியர் தினம், வள்ளலார் தினம், எல்லா தினத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து வர்ஷா அவங்களுக்கு இன்றைக்கி 3rd பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கொண்டாடுறாங்களாம். அவங்க தாத்தா செல்வம், தில்லி திரேஸ் மற்றும் மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, அம்மா பிரியா, அப்பா காளிதாஸ், நிறையா பேர் சொந்தங்களோடு கொண்டாடுறாங்களாம். வர்ஷாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் நீண்ட ஆயுளோடும் நோய் நொடி இல்லாமல் நல்லா படித்து ஒரு சிறப்பான ஆளாக அமைய வாழ்த்திட்டு, அடுத்து தீபிகாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை திவ்யா அவங்க சொல்லிவிட்டு எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. தீபிகாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து கண்ணன் அவங்க வந்து தங்கத்து மடத்தில் எழுதி எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிவிட்டு அவங்களும் பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. சித்தார் கோட்டை தௌபிக் ரஹ்மான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
2: எல்லோருக்கும் காலை அன்பான வாழ்த்துக்களுடன், அன்பான நண்பர்களுக்கும், அதே போல் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் அண்ணன் தங்கமான அவர்களுக்கும், தொகுப்பாளர் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். இன்று எங்கள் குழந்தைகள்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க, அது மாதிரி வேலைக்கு போகிறவங்களாம் வேலைக்கு கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து. அதே போல் வந்து இன்னைக்கு ஆசிரியர் தினம், எங்களுக்கு வந்து ஆசிரியர்னா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு தினத்தை கொண்டாடுறோம். இன்னைக்கு வந்து எனக்காக உலகம் சுற்று வாலிபன் படத்துல வந்து இந்த நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அந்த பாட்டை போடுங்க. சித்தார்கோட்டை தௌபிக் ரஹ்மான்,
1: சித்தார்கோட்டை தௌபிக் ரஹ்மான் அண்ணாதான் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு நம் நாடுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பாடலை கேட்டுட்டு வர்ஷாவுக்காண்டி ஒரு அழகான பாடல் வருது, நீண்ட நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு. இந்த எம்ஜிஆர் சார் அவங்க வந்து உண்மையிலே ஒரு சிறப்பானவங்க. ஏன்னா அவங்க ஒரு, அதாவது ஒரு கூட்டத்துக்கு வரும்போது ஒரு ஆளை இறந்துருக்காப்புல, அந்த ஆளை இறந்த உடனே ஒரு 10 செஞ்சு யதார்த்தமாக அடுத்த ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காப்புல. அப்போ அந்த ஆள் பேரை சொல்லி இவங்க மனைவி இருக்காங்களா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் பார்த்தவொடனே இருக்காங்க சார், அதோட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்திருக்காப்புல. பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்னை தெரியுதா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஏன் சார், எனக்கு கணவன் இல்லாத குறையை தவிர வேறு நீங்கள் எனக்கு எந்த குறையும் வைக்கலை அப்படி வைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உண்மையிலேயே அதாவது எல்லாருமே நம்ம வந்து இருக்கோம், நம்மளையும் சம்பாரிச்சுட்டு மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமிலி ஜெனிப்பர் வந்திருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு எந்தெந்த ஆசிரியரை பிடிக்குமோ அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அழகான பாடல்களையும் அள்ளி செல்லுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிலுமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வர.

0: உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்டலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான திங்கட்கிழமை வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எல்லா குழந்தைகளுக்குமே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்குமே லீவு முடிஞ்சு ஒரு வாரம் வீட்டிலேருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. வெளியூர்களுக்கும் போய் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி யார் யாரெல்லாம் காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்கும் போது ரொம்ப சல்லையாக குழந்தைங்கள்லாம் ரொம்பவே அடம் பிடிச்சிருப்பாங்க. அம்மா என்னை விட்டுருங்கம்மா நான் போகல நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுமே அழுதுருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம கடமை குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுருப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் சில பேரை நாம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் மறக்கவே மாட்டோம் இல்லையா. நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படிப்பட்டவங்க தான். இப்போ நாம் எப்படி இருந்தாலும் சரி, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு டீச்சரோட பேர் கேட்டால் போதும் உடனே நம்ம மனசு ஸ்கூல் பக்கம் போயிடும். அந்த கிளாஸ் ரூமு, அந்த பெஞ்சு, பக்கத்தில் உட்காந்த ஃப்ரெண்டு, ஹோம்ஒர்க் பண்ணாமல் போய் மாட்டினது, கிளாஸ் நடக்கும்போது பின்னாடி உட்காந்து பேசுனது எல்லாமே கண் முன்னாடி வந்துடும். அதுவும் சில டீச்சர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க கிளாஸ்க்கு வர்ற சத்தமே போதும் கிளாஸ் அப்படியே அமைதியாயிரும். இன்னும் சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிளாஸ் வந்தாலே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதோட நம்ம கிட்ட கலகலன்னு பேசிட்டே இருப்பாங்க, நல்ல விஷயங்களும் சொல்லி தருவாங்க. ஆனா அந்த ஆசிரியர்கள்ல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல், நம்மளுக்கே நம்ம மேல நம்பிக்கை இல்லாத நேரத்துல கூட உன்னால முடியும்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கறவங்க தான் அவங்க. நாம் ஒரு எக்ஸாமில் மார்க் கம்மியாக எடுத்திருப்போம், வீட்டில் வேற ப்ரெஷர் இருக்கும், எனக்கு படிப்பே வராது போலன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்போ ஒரு டீச்சர் வந்து இந்த தடவை சரியாக வரல பரவாயில்ல, அடுத்தடுத்த தடவை நல்லா பண்ணலாம் அப்படின்னு நீ ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை நமக்கு இப்போ சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அதுவே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். அதே மாதிரி சில டீச்சர்ஸ் திட்டுவாங்க, எத்தனை தடவை சொல்கிறதுன்னு கோவப்படுவாங்க. நாமளும் அந்த நேரத்தில் இவங்க எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுறாங்கன்னு நண்பர்கள்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஏன் திட்டினாங்கன்னு புரியும். நம்ம மேலே அக்கறை இருந்ததால தான் திட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப புரியும். ஒரு டீச்சர் மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், இன்னொரு டீச்சர் சயின்ஸ் சொல்லிக் கொடுத்துருக்கலாம், இன்னொரு டீச்சர் தமிழ் சொல்லிக் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. எப்படி மற்றவங்க கிட்ட பேசணும், எப்படி நேரத்தை மதிக்கணும், தோல்வி வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம கிட்ட இருக்கிற திறமையை எப்படி வளர்த்துக்கணும், இப்படி புத்தகத்தில் இல்லாத பாடங்களையும் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஸ்கூல் முடித்ததும் டீச்சர்களை மறந்துடுவோம்னு நினைப்போம், ஆனால் அப்படியெல்லாம் முடியாது. ஒரு நாள் திடீர்னு நம்ம ஸ்கூல் பழைய ஸ்கூல் வழியாக போனால் கூட, அடடா இங்கே தானே நம்ம கிளாஸ் ரூம் இருக்குது, இந்த பெஞ்சில் தானே நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னு நினப்பு கூட வரும். அதே நேரத்தில் ஒரு டீச்சரோட முகமும் ஞாபகம் வரும், இந்த டீச்சர் நம்மளை திட்டினாங்க, இந்த டீச்சர் நம்மளை நல்லா வச்சுருந்தாங்க, இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி அந்த டீச்சர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு, இன்ன இங்கே தான் இன்னும் ஒர்க் பண்ணுறாங்களா, நம்மளை போனால் ஞாபகம் இருக்குமா, இப்படி நாம் நமக்குள்ளேயே கேள்விகளும் கேட்டு யோசிப்போம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆசிரியர்கள் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தோடு முடிஞ்சு போகிற உறவு இல்லை. பள்ளி படிப்பு முடிஞ்சாலும் இவங்க கற்றுக் கொடுக்குற பாடங்களும் அவங்க கொடுத்த நம்பிக்கையும் நம்ம கூடவே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறது கூட, இன்றைக்கி உலக ஆசிரியர்கள் தினம், செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினம். இன்றைக்கி வந்து உலக ஆசிரியர்கள் தினம். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆசிரியர்னு யாராவது இருக்காங்களா, அது யார், ஏன், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணு 709-443-9999. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு, அடுத்ததாக பாடல் வருது, டோரோத்தி படத்திலிருந்து பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்ன பழம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். ஐயா இங்கே ஒரு பேர் வந்து மினியசாமி. மினியசாமின்னு சொல்லி ஒரு பையன், அவன் ஒரு 4-5 துப்புன்னு சொல்ற பையன் ஒருத்தன். ஆமாம், பூலப்பேர் நாங்கள் திருக்கோலைக்கு போகிறோம். திருக்கோலைக்கு போய் வலையிறக்குனா ஒரு 7-8 டன்னுக்கு மேலே திருக்க பட்டு போச்சு. திருக்க படம் வலுவாடி திருக்கேன், ஆடா திருக்கேன், ஓடி சாங்க மாங்கலை அடித்து போச்சு. அடிக்க வலையை ஏற்றுனா ஏற்ற முடியல மீன். நான் என்ன செஞ்சேன், திருக்க வால் எடுத்து அங்கிட்ட அங்கிட்டு 10 ஆள் கட்டி போடுறேன். கட்டி போனால் அங்கேருந்து வல்ல ஒடியாந்துக்கிட்டு இருக்கான் அவன் காற்று கிளம்புவன், மாசா கிளம்பும். கிளம்புனா ஏ சோவில் வைப்பா, சோவில் வைப்பாங்கிறேன். அதோட ஏ தண்ணியப்பா, தாழப்பூதப்பா வரலாம், தாழப்பூத பையன் வைப்பா, பையன் வைப்பாண்டா போடா அப்படின்ட்டாரு. நானும் எடுத்து பிடிச்சாதான் அங்கேருந்து பானை எட்டி தண்ணி ஊற்றி ஊற்றுனுமே எனக்கு இருக்கேன். வெள்ளம் தாழா போகிறது வெள்ளத்தை காணந்தா அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள தனங்களை பார்த்தா கடைக்கார வழி உருண்டு வருது. என் பேரனை காணும், என் பேரனை காணும் சொல்லி இந்த மினிதன் சொல்கிற வயல ஆளை காணும், ஆளை காணும் சொல்லி தேடி உருண்டு வாழ தனக்கு போகிறோம். கடைக்கார வழி வடக்க அந்த பாலு தெரியல. அதோட நாங்கள் இருந்தால் பார்த்தா லாஞ்சி தேடி வரோம் இங்கேருந்து. எங்களை நாங்கள் அத்தா பார்த்தா வந்த கரையை பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே அப்போ தான் என்னை கை கொடுத்தாங்க. சார் தண்ணி ஊற்றே கொண்டு வந்துட்டாரையா அப்படின்னு சொல்லி, என் மருமையை தண்ணி ஊற்றம் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி ஆண்டின்னு சொல்கிறாள். மூத்தவர் ஆண்டின்னு சொல்ற அண்ணன் அந்த ஆளுக்கு அதான் கை கொடுத்தாங்க. நம்மள மருமே ஒரு ஆள் தான், தண்ணி ஊத்த கொண்டு விட்டாரு எங்களை வல்லத்தை அப்படின்னு. அதுதான்
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:17 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்க வாழ்க்கைய மறக்க முடியாத ஆசிரியர்னு யாராவது இருக்காங்களா? அது யாரு? ஏ, உங்கள் கருத்துக்களையும் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்தியாவில் வருஷம் செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுற நிலையில் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 5, அதாவது இன்னைக்கு உலக ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுது. மற்றவங்களோட குழந்தைங்க முன்னுக்கு வரணும்னு பாடுபடுறவங்க தான் ஆசிரியர்களாக இருக்காங்க. சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும்தான் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி எத்தனையோ தியாகங்களை செஞ்சு மனதார அர்ப்பணிப்போட தங்களோட மாணவர்களின் உயர்வுக்கு காரணமாகவும் ஆசிரியர்கள் இருக்காங்க. அதனால ஆசிரியர்களின் பொறுப்புகள், உரிமைகள் மற்றும் அவங்களோட மதிப்பை பெருமைப்படுத்துகிற வகையில் உலக ஆசிரியர்கள் தினம் கொண்டாடப்படுது. கல்வி கொடுக்கிற முக்கியமான காரணியாக இருந்து தங்களோட நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியிலும் அவங்க ரொம்ப பங்காற்றுறாங்க. இந்தியா, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உட்பட 100+ நாடுகளில் சர்வதேச ஆசிரியர்கள் தினம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. கல்வி பணிகளில் ஆசிரியர்களின் பங்களிப்புகள், சாதனைகள், சமூகம் மீதான அவங்களோட அக்கறை எல்லாத்தையும் கௌரவப்படுத்துகிற வகையில் உலக ஆசிரியர்கள் தினம் அக்டோபர் 5 அனுசரிக்கப்படுது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அறிவிச்சுது. அக்டோபர் 5 உலகம் முழுக்க இருக்கிற ஆசிரியர்களை பெருமைப்படுத்த சர்வதேச தினமா தேர்வு செஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, 1966 ஒரு சிறப்பு அரசாங்கங்களுக்கு இடையேயான மாநாட்டில் ஆசிரியர்களின் நிலை குறித்த யுனெஸ்கோ பரிந்துரைய அந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்லயும் ஒரு நேயர் கருத்துக்கள் தந்திருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயராணி பேசுறேன். எனக்கு வந்து பிடிச்ச சார் வந்து என்னுடைய தமிழ் வாத்தியாரு. அவர் வந்து எழுத்து வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஸ்கேல், பட்ட ஸ்கேல இப்படி நிமித்தி வச்சுட்டு கையை பெரட்டி அடிப்பாரு. அந்த மொழியிலேயே அடி அடிச்சு எழுத்து சரியில்லை, நல்லா பண்ணுன்னு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்கள் எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு பாடம் இதைத்தான் சொல்லுவேன். அன்னைக்கு வந்து அந்த வாத்தியார் வந்து என்னை அடிச்சதுனாலதான் இன்னைக்கு என்னுடைய எழுத்து நல்லா இருக்கு. நிறைய பேர் என்னுடைய எழுத்தை பார்த்து சொல்லுவாங்க, உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அதனால அந்த வாத்தியாரை நான் என்ன இன்னைக்கு மறக்க மாட்டேன். அதுக்கடுத்து என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர் அழகு பிடி சார். அவர் வந்து நான் சிங்கமனேரியில ஜாயின் பண்ணும் போது எனக்கு அவர் கோச்சரா வந்து எனக்கு ஜாயின் பண்ணாரு. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி கோச்சரா வந்தாரு. அப்ப என்னை பார்த்த உடனே அவருக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி, அவ்வளவு ஒரு சந்தோஷம். என்னுடைய ஸ்டூடெண்ட், மை ஸ்டூடெண்ட், நான் 6th படிச்ச, 6th class படிச்சவர்கிட்ட. ஆனா எனக்கு நான் டீச்சரா வந்து என்னுடைய பள்ளிக்கு வந்து வரும்போது என்னை பார்த்துட்டு எல்லை இல்லாத மகிழ்ச்சி, எனக்கு அதை விட மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த 2 ஆசிரியர் பெருமக்களையும் நான் மறக்கவே முடியாது. நன்றி.
3: கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயராணி அக்கா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே நம்ம தமிழ் டீச்சர், தமிழ் ஆசிரியர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம், வணக்கம் அம்மா, தமிழ் பீரியட் ஆரம்பிச்சாலே போதும், வணக்கம் அம்மா, வணக்கம் ஐயா, தேமா புளிமா, நீ கொஞ்சம் குளிமா இப்படின்னு கூட எங்க ஆசிரியர் வந்து காமெடி பண்ணுவாங்க தமிழ் பீரியட்ல. தமிழை வந்து எல்லாருனாலையும் மறக்கவே முடியாது. டீச்சர்ஸாக இருக்கட்டும், இப்போ ஜெயராணி அக்கா சொன்ன மாதிரி அவங்க முள்ளிலேயே அடித்தாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு மதிப்பு வந்திருக்கும், இதனால தான் நம்ம டீச்சர் வந்து அடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயமே சொன்னாங்க, நம்ம ஸ்கூலில் என்ன தான் படிச்சிருந்தாலும் நம்ம ஒரு நல்ல பொசிஷனில், இப்போ நம்ம அவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பொசிஷனில் அவங்கள வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் பார்க்கும்போது உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா மண்டாடி படத்தில் அழகான பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:31 நேயர்கள் எல்லாரும் கேட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஏஜே. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசிரியர்னு யாராவது இருக்காங்களா? அது யாரு, ஏன்? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல, நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கங்கம்மா.
2: வணக்கம்ண்ணா, எங்கிருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்னண்ணா?
3: கோயம்புத்தூர்லேருந்து ஜெரால்டு பேசுகிறாங்கம்மா.
2: எப்படி இருக்கீங்கண்ணா?
3: நல்லா இருக்கிறேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நேர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா?
2: எல்லாருமே நல்லா இருக்காங்கண்ணா. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத டீச்சர் அப்படின்னா நீங்க யாரு சொல்லுவீங்க, அது யாரு, ஏ?
3: முதல் விஷயமா எல்லாருக்குமே வந்து ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆசிரியர் தினம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை நினைவு ஊட்டும் விதமா தான் வந்து நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம்.
2: அது செப்டம்பர் 5. இது உலக ஆசிரியர்கள் தினம்.
3: சரிங்களா, இன்னைக்கு வந்து நம்ம ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முதல் ஆசிரியர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்க தான் நமக்கு அந்த ஆனா அப்படின்ற முதல் எழுத்தை வந்து நமக்கு எழுத கத்துக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பள்ளிக்கூடங்கள்ல போய் கத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு எல்லா ஆசிரியருமே, நான் முதல் முறையா நான் நம்ம முத்துப்பேட்டை பள்ளிக்கூடங்கள்ல படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் குணசீலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, NCC மாஸ்டர்.
2: இருந்தாலுமே இவங்கல்ல யாராவது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணுமே, ஏதாவது ஒரு
3: டீச்சரை? என்ன வந்து எந்த ஆசிரியருமே வந்து வெறுப்பா பார்த்தது கிடையாது, என்னை வந்து யாரும் வந்து இது பண்ணது கிடையாதுங்கம்மா. ரொம்ப சுட்டித்தனமான பையன் நானு. பள்ளிகள்ல படிக்கும் போதும் எல்லா ஆசிரியர்களுமே என்னை தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப சுட்டித்தனமான பையன். அதனால எல்லா ஆசிரியர்களுமே எனக்கு வந்து வாழ்க்கையில ஒரு எப்படின்னா, ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா அவங்கதான் நம்மளுக்கு இந்த சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வழிகாட்டியா வந்து நமக்கு இருப்பாங்க.
2: கண்டிப்பா
3: நீங்க கத்துக்கிறத தாண்டி நீங்க சொசைட்டி அப்படின்னு உள்ள வந்துட்டீங்கன்னா அதுல யார் யாரு எப்படி எப்படி இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உண்மையான ஒரு உறவு வந்து ஆசிரியர் தான். ஏன்னா
2: நீங்க
3: வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போனாலும் சரிங்க, ஆனா அந்த ஆசிரியர் அதே இடத்துலதான் இருப்பாரு. ஆனா அந்த ஆசிரியர்னாலதான் நம்ம இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் அவர் தான் இருப்பாரு.
2: கண்டிப்பா
3: அந்த அளவுக்கு ஒரு ஒரு உன்னதமான உறவு வந்து ஆசிரியர் உறவு தான். அந்த மாதிரி எனக்கு நடந்த என்னுடைய கல்வி காலங்கள்ல இருந்த அனைத்து ஆசிரியர்களுமே எனக்கு ரொம்ப முக்கியமான. இவங்க அவங்க எல்லாம் பிரித்தெல்லாம் என்னைக்குமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு அவங்க எனக்கு ஒத்துழைப்பா இருந்து உறுதுணையா இருந்து, தம்பி நீ நல்லா வருவ, வாழ்க்கையில ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி என்னை நம்பின ஒரு என் தாய் தகப்பனுக்கு அப்புறம் என்னை நம்பின ஒரு ஜீவன் வந்து அவங்கதான்.
2: கண்டிப்பா
3: அந்த அளவுக்கு எனக்கு அவங்க எல்லாம் எல்லாருமே இன்னைக்கு என்னோட தொடர்புல இருக்கிறாங்க. எல்லா நானும் பள்ளிக்கூடங்களுக்கு போனேன், அவங்கள சந்திப்பேன், அவங்களுக்கு அவங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். என் பையன் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில இருக்கிறான். இப்ப என்ஐடியவே வந்து நிறைய பேர் ஆசிரியர்கள் சொல்லிருக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு, தம்பி நீங்க வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்களோட படிப்பு செலவு ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா நான் செய்யறேன் சார், நீங்க உங்களுக்காக நான் இதை கூட செய்யலன்னா அப்புறம் நான் சார் உங்களுடைய மாணவன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பெருமை, எனக்கும் அது ஒரு மனநிறைவு.
2: ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது பள்ளிக்கூடம் படத்துல இருந்து ஒரு பாடல் போடுங்க, மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
2: ஓகேண்ணா, நன்றி அண்ணா.
3: நன்றிங்கம்மா, நன்றி.
2: கோயம்புத்தூர்ல இருந்து

மாதிரியான கூட்டு கற்றலில் பங்கேற்க முடியாம போகுது. படிப்புல மாற்றத்தை வழிநடத்துறதுக்கு ஆசிரியர்களுக்கும் பயிற்சி தேவை. யுனெஸ்கோ புள்ளியியல் நிறுவனம் மற்றும் ஆசிரியர் பணிக்குழு வெளியிட்டிருக்கிற ஒரு புதிய தகவல் தாளின்படி குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள்ல வெறும் 14% மட்டும்தான் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து தொழில்முறை மேம்பாட்டுக்கான பயிற்சியை கட்டாயமாக்குற கொள்கைகள் இருக்கு. இந்த நிலைமை இன்னும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 வருஷத்துலேருந்து 2024 வருஷத்துக்கு இடையில துணை சகாரா ஆப்பிரிக்காவில் பயிற்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களோட எண்ணிக்கை 85%-ல் இருந்து 69%-ஆக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பயிற்சி பெற்ற இடைநிலை பள்ளி ஆசிரியர்களோட எண்ணிக்கையும் 79%-ல் இருந்து 59%-ஆக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர்களுக்கு தேவையான ஆதரவு இல்லாததால் கல்வியோட தரமும் சமத்துவமும் பாதிக்கப்படுது. அதோட அதிகமான ஆசிரியர்கள் தங்களோட தொழிலை விட்டு வெளியேற நிலைமையும் உருவாகுது. உலகம் முழுக்க இருக்கிற இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை இதோட அவசர தேவையை நமக்கு தெளிவுபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தொடக்க மற்றும் இடைநிலை கிடைக்கணும்னா 2030 வருஷத்துக்கு உள்ள கூடுதலா 44 மில்லியன் ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. இதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:48 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசிரியர்னு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? அது யாரு, ஏன்? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசிரியர்கள் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில ஆசிரியர்களை மட்டும் நம்மளால் மறக்கவே முடியாது. அதுக்கு காரணம் அவங்க பாடம் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரத்தில் அவங்க செஞ்ச ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு பாடத்தில் தொடர்ந்து குறைவான மதிப்பெண் வாங்கிட்டு இருந்த நம்மளை ஒரு ஆசிரியர் தனியாக கூப்பிட்டு, உனக்கு இந்த பாடம் வராதுன்னு நீயே முடிவு பண்ணிக்காத, உன்னால் கண்டிப்பாக படிக்க முடியும்னு சொல்லி நமக்காக தனியாக நேரம் ஒதுக்கி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையும் அந்த ஆசிரியர் கொடுத்த நம்பிக்கையும் நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறம் நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருப்போம். அதே மாதிரி தான் எல்லார் முன்னாடியும் பேச பயப்படுற நம்மளை ஒரு ஆசிரியர், தப்பு வந்தாலும் பரவாயில்ல பேச பேச தான் தைரியம் வரும்னு சொல்லி நம்மளை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பேச வச்சிருக்கலாம். அன்னைக்கு வேணும்னா நம்ம பயந்து பயந்து பேசியிருக்கலாம். அந்த ஆசிரியர் கொடுத்த தைரியத்தில் நமக்கு அன்னைக்கு தன்னம்பிக்கை வந்திருக்கும். இப்படி ஒரு சின்ன ஊக்கம் கூட ஒரு மாணவனோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால தான் சில ஆசிரியர்களை நம்மளால் மறக்கவே முடியாது. அவங்க சொல்லி கொடுத்த பாடத்தை விட நம்ம மேலே அவங்க வச்சிருந்த நம்பிக்கையும், நம்ம சோர்ந்து இருந்தப்போ நமக்கு கொடுத்த தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க?
4: அக்கா நல்லா இருக்கா? என் பேர் வந்து மீராணி சூப்பு, மாமூ கரவட கடை தங்கச்சி மூலம் மீராணி சூப் பேசுறேன்.
3: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேக்கா. வெயில் தான் அதிகமா இருக்குது, மழையே காணும் ஊர்ல.
3: சரி, மழை வரும்னு நம்புவோம். சரி,
4: வந்து வெயில் அதிகமா இருக்கும் போது ஒருவேளை மழை சாயங்காலம் வரலாம் நினைக்கிறேன்.
3: மறக்க முடியாத ஆசிரியர் யாராவது இருக்காங்களா?
4: நான் வந்து படிச்சது வந்து எல்கேஜில இருந்து 11th வரை படிச்சிருக்கேன். இல்ல, எல்கேஜி 11th படிச்சதுக்கு வந்து மொத்தம் நான் 5 ஸ்கூலுக்கு நான் மாறியிருக்கேன். அஞ்சு ஸ்கூல் மாறினது வந்து நான் தனித்து ஹைஸ்கூல படிச்சுட்டு வேல்கூர்ல படிச்சேன். அப்ப அங்க வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது, கணக்கு அதிகமா வராது. அப்ப இங்கிலீஷ் வந்து 7th படிக்கும் போது வந்து சிஸ்டர் இருந்தாங்க, பாத்து பாத்து சிஸ்டர், அவங்க வந்து எனக்கு இங்கிலீஷுக்கு வந்து நல்லா ஸ்டீச்சிங் பண்ணி நல்லா படிச்சு கொடுத்தாங்க. நல்லா இப்படி நம்ம எழுதணும், இப்படி படிக்கணும். டிஹெச்சி தேவோட எனக்கு தெரியாது, ஏன்னா சொல்லிக்கிற வரைக்கும்.

0: அப்ப அவங்க சொன்னாங்க இங்கிலீஷ்ல தகுத்து போனது போட்டுறது அந்த மாதிரி சும்மா படிச்சுக்கிறாங்க தனியா எழுத்து எழுத்து நல்லா படிக்கணும் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அங்க ஏழு எட்டு படிச்சுட்டு திருப்பி தகுந்த ஹைஸ்கூல் வரும்போது சயின்ஸ் எனக்கு மேக்ஸ் வராது. அப்ப வரவங்க கணக்கு வாத்தியார் மாதிரி வந்து பேர் யாவும் எனக்கு கணக்கு வாத்தியார் அவங்க வந்து கணக்கு சுத்தமா இப்போதும் கணக்கு வராது காக்கிறது கணக்கு
1: பார்ப்பேன்.
0: ரெண்டு சாலை மூணு சாலை கூட்டுவேன் அதுக்கு மேலே போன ஸ்கூல் தெரியாது. அப்ப வந்து கணக்கு வந்து தனியா வந்து நீங்க கணக்கு ஒரு வரல நீ தனியா வந்து உங்க டியூஷன் எடுத்தாப்ல டியூஷன் நான் தனியா அவட படிச்சு இப்போ நான் வந்து படிச்சு டென்த்ல வந்து 30 மார்க் தான் இருந்தேன் கணக்குல
1: 34
0: 20 வயசுல ஜாஸ்தி ஜாலியா பேசுவேன் மசம் ஒண்ணு இருக்காது பைலட்டு ஜாலியா பேசுவேன் பாத்தியாத்தி நல்லா பழக்க வச்சுக்கிடுவேன் எல்லாத்தையுமே எந்த ஸ்கூலையும் இது வரைக்கும் போனாலும் பஸ் வந்து பஸ்ஸோட கேட்பாப்புல நீ வந்து இந்த ஸ்கூல்ல படிச்ச நீ இந்த பையன் தானே அப்படின்னு கேட்பாரு. 2015 நான் வந்து எல்கேஜில இருந்து 11th வரைக்கும் ஹாஸ்ட் ஸ்கூல்
1: படிச்சேன்.
0: சிஸ்டர் வேர்கூட சிஸ்டர் பாத்திய சிஸ்டர் இங்க வந்து மதுரை கணக்கு வாத்தியாரு.
1: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்னா
0: கல்வி பத்தி எந்த பாட்டு போட்டாலும் நல்லதுக்கா
1: ஓகேண்ணா தந்துடலாம்ண்ணா தேங்க்யூண்ணா
0: நல்லதுக்கா
1: ஓகேண்ணா. நம்ம மீரா நனன் தான் பேசினாங்க. உண்மைக்குமே நம்ம வாழ்க்கையில் வந்து ஸ்கூல் டேஸில் வந்து எந்த டீச்சரையுமே மறக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு சயின்ஸ் வரலாம் மேக்ஸ் வராமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் படிப்பாங்க. அந்த நம்ம படிக்கிறதுக்கு காரணம் அந்த டீச்சரை வந்து நமக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும். ஒரு டீச்சரை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அந்த பாடத்தில் நல்ல மார்க் எடுப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். மேக்ஸ் அப்படிங்கிறது ஈஸியான சப்ஜெக்ட் தான், இருந்தாலுமே அதை கவனிச்சாதான் ஈஸி. கவனிக்காமல் நம்ம வாட்டில் எங்கிட்ட பரவாயில்ல பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியாது. இப்படி மேக்ஸ் ஒரு காலத்துலலாம் ஒழுங்காக தெரியாமல் காலேஜ் டேஸ் போய் ரொம்ப விழுந்து விழுந்து கவனித்து கவனித்து படித்தவங்கள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க நினைக்கிறதுமே உண்டு, இதை நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே பண்ணியிருக்கலாமே, இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு. இந்த காலேஜ் டேஸ்லாம் படிக்கும்போது மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க முழிக்கிற மொழியை வச்சே லெக்சரர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா திருதுன்னு இப்படியே முழிச்சுட்டே இருப்போம் மேக்ஸ். யார் இங்கே சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சில பேர் கேட்குறத வச்சே நம்ம முழிக்கிற மொழியை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு நம்ம திருதுன்னு முழிச்சுட்டே இருப்போம். ஆனால் மேக்ஸ் இல்லாமல் நம்ம உலகத்தில் சர்வே பண்ணவே முடியாது. எங்கே போனாலும் கணக்கு, எங்கே போனாலும் கணக்கு தான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கணக்கு இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. அதனால எல்லாருமே குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத பெற்றோர்களாகி நாம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசிரியர்னு யாராவது இருக்காங்களா? அது யாரு, ஏன்? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசிரியர்னா யாரு, என்ன விஷயத்துக்கா?
3: மறக்க முடியாதுன்னா, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு 1, 2, 3 அவ்வளவா தெரியாதுப்பா இங்கிலீஷ்ல.
2: ஓகேக்கா.
3: அப்ப நம்ம அக்காமலத்துல இருக்கிற ஜான்ராஜா சார் தான் எனக்கு 6வதுல கிளாஸ் சார்.
2: ஓகேக்கா.
3: அப்போ வந்து எனக்கு நைட்டு அந்த முத நாள் என்ன அடிக்கல, ஆனா அடிக்கிற அளவுக்கு சொன்னாரு. நீ 1, 2, 3 நாளைக்கு வரும்போது சொல்லலையாக்க, இது பெஞ்சு மேல இதுல ஏத்தி விட்டுரும், அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடணும்னு
2: சொன்னாரு.
3: அப்ப என்ன ஒண்ணே, எனக்கு 1, 2, 3 தெரியல. அப்புறம் அண்ணகிட்ட வந்து எனக்கு எப்படியாச்சும் ஒரு 1, 2, 3 சொல்லணும் கண்ட்ராக்ட் வர அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் பெரிய அண்ணன் என்ன
2: ஒன்னாங்க,
3: 1, 2, 3 தமிழ்லயே கண்ட்ராக்ட் வர எழுதி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கியாவால 6ஆம் கிளாஸ்ல போய் நான் 1, 2, 3 கண்ட்ரோட அங்க போய் சொல்லிட்டேன். அப்ப அந்த சார் முட்டாய் கொடுத்து பாராட்டினா, இவ்வளவு அமைதியா இருந்து கண்ட்ரோட உனக்கு படிக்க முடியுதுல, அப்பயே முயற்சி எடுக்க முடியல அப்படின்னு அந்த பாராட்டினது. இன்ன வரை அதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அது மாதிரி அருள் சார் அப்படித்தான், அந்த காணாக்காவனாக வேகமா எனக்கு சொல்ல தெரியாது, அதை விட்டு விட்டு சொல்லுவேன். அதனால அந்த 5வதுல எனக்கு கிளாஸ் எடுத்தவே அருள் சார் தான். அந்த மாதிரி அவனா எடுத்ததுனாலதான் நம்ம கொஞ்சமாச்சும் படிக்கிற அளவுக்கு இருக்கமேன்னு ஒரு மனசுக்குள்ள திருப்தியா இருக்கு. இந்த இப்ப இருக்கிற இது மாதிரி அப்ப இருந்தோம்னா நல்லா படிச்சிருக்கலாமே அப்படிங்கிற யோசிக்க முடியுது.
2: எப்பயுமே நம்ம அந்த நேரத்துல யோசிக்காம பின்னாடி தானே யோசிப்போம். சரி,
3: அந்த மாதிரி பின்னாடி தான் யோசிக்கிறோம். அப்பனா படிச்சிருந்து சொல்லி கொடுக்க அவ்வளவா ஆட்கள் இல்லை. நிறைய பேர் இருந்தாலுமே அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க ஆட்கள் இல்ல. இப்ப இந்த இங்கிலீஷ் மீடியம் அந்த மீடியத்துல படிக்கிற பிள்ளை போற நல்லா டீச்சிங் வந்து நல்லா பேசுதுல, அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுக்க அந்த டைத்துல ஆளுக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குமேனு அப்படி ஒரு கவலை இருந்துச்சு.
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்க்கா?
3: எனக்கு நல்ல குடும்ப பாடலா ஏதாச்சும் ஒண்ணு போட்டு விடுங்க. அண்ணன் தம்பி பாடல்கள் மாதிரி போட்டு விடுங்க.
2: கண்டிப்பா தந்துடலாம்க்கா. தேங்க்யூக்கா,
3: ரொம்ப நன்றிக்கா.
2: பாமன்ல இருந்து தேவியக்கா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படிதாங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒழுங்கா படிக்காம இருந்திருக்கலாம், இல்ல படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கு சில பல காரணங்கள் இருக்கலாம். வீட்டுல பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட நம்மளை கிண்டல் கேலிக்குள்ள அடிச்சிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அமைதியாவே இருக்காங்க, இல்ல ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணல, ஏதோ ஒரு சம்திங்னால அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு யோசனையிலே இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட வந்து கூப்பிட்டு உண்மைக்குமே டீச்சர் வந்து இந்த மாதிரி ஏன் இன்னைக்கு உன்னோட முகம் மாறி இருக்கு, ஏன் வாட்டமா இருக்க, ஏன் மத்தவங்களோட கலகலன்னு பேச மாட்ட, எல்லாரையும் மாதிரி காலையில வா நீட்டா வா கொள்ளு, ஏதாவது ஒரு சந்தேகமா இல்ல உனக்கு ஒரு பாரமா இருக்கா, மனசு சங்கடமா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ மனசுலயே வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காத, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ
4: ஹலோ
2: சொல்லுங்க. ஹலோ, யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சோஃபியா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இந்த டீச்சரை வந்து என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா யாரு எதுக்காக?
4: நான் என் வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத டீச்சர்னா கரோலின் சிஸ்டர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் போர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எப்பவுமே நமக்கு பேசிக் சொல்லி கொடுத்தவங்க தானே யாருக்குனாலும் ஞாபகம் இருக்கும்.
2: கண்டிப்பா.
4: அதே மாதிரிதான் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஒழுங்கா படிக்க மாட்டேன், தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அவங்க நல்லா வாட்ச் பண்ணி இங்கிலீஷ் நல்லா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, ரீட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் இந்த டிக்ஷனரி படிச்சுட்டு வா, நான் நாளைக்கு வரும்போது மீனிங் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு என்ன இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள வந்து என்னால லைஃப்ல வந்து என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் லியோன் சார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ஃபிஃப்த் படிக்கும் போது, அவங்களும் அப்படிதான், தமிழ் வருது உனக்கு நல்லா, தமிழ் வருது இங்கிலீஷ் வருது, மேக்ஸ் மட்டும் வர மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பேச்சு போட்டிக்கு தேர்ற திறமை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. நம்மளால பேச்சு போட்டிக்கு சேர முடியும், பேச்சு போட்டி சேர்ந்து வின் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் ஒரு திறமை இருக்கேனே எனக்கு தெரியாது. இதை வந்து நான் வந்து டியூஷன் போகும்போது அந்த சார் பேரு சுகுமாரன், அந்த சார் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து பாப்பா பேச்சு போட்டி சேர்றியா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து செவன்த் படிக்கும் போது இல்ல சார் எனக்கு பேச்சு போட்டி வரா சார், நான் ட்ரெயின் பண்றேன்ப்பா நீ நீ போட்டிக்கு செய்யற அப்படின்னு சொன்னாரு. அதோட சேர்ந்து செகண்ட் பிரைஸ் வாங்கின எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
2: பாப்பீங்களா?
4: இல்ல, அவங்க வந்து ராமேஸ்வரத்துல இருக்காங்க. டியூஷன் போறப்ப அந்த சார் டியூஷன் எடுக்க டியூஷன் எடுத்த சார் அவங்க. இப்ப நாங்க வந்து பாம்பன் ஷிஃப்ட் ஆயிட்டோம்ல, அதனால எப்பயாவது போற டைம் ரொம்ப ரேரு. ஏதாவது பேஸ்புக் வீடியோ வந்தா அந்த சார் போடுற வீடியோவுக்கு லைக் பண்றது உண்டு. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது பிரின்சிபல் மேம் என்னோட ஹெச்ஓடி, அவங்க வந்து நான் ஸ்டார்டிங்ல சேரும் போதே சொன்னாங்க, சோஃபி நீ படி, உன்னால படிக்க முடியும், நீ வந்து வீணுக்குன்னே இருக்க, ஏதோ படிக்கிறேன், ஏதோ மார்க் எடுக்கிறோம், நீ படி, சும்மா புக் எடுத்து படிக்கிறதுக்கே இந்த மார்க் எடுக்கிற, நல்லா படிச்சுனா நல்ல மார்க் எடுப்ப, நீ படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து என்னோட பாப்பா பிறந்தப்பவுமே என்னோட ஃபேமிலி அப்பார்ட் ஃப்ரம் எனக்கு யாரு கால் பண்ணி சொன்னா அந்த மேம்க்கு தான் கால் பண்ணி சொன்னேன், மேம் எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சேட்டை பண்ணும்போது என்னை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு வந்து நான் இப்ப சொல்றதெல்லாம் வந்து உனக்கு ஒரேறவே செய்யாது, நீ வந்து உன்னோட பின்னாடி வந்து நீ ரொம்ப யோசிச்சு பாப்ப, மேம் அப்ப எல்லாம் சொன்னாங்களே நம்ம கேட்கல,
2: இப்ப வந்து அது கரெக்ட்.
4: ஆமா, இப்ப நான் யோசிப்பேன் ஏதாவது இது பண்ணும்போது மேம் அப்பவே சொன்னாங்களே அப்படின்னு. எப்பவுமே நம்மளோட டீனேஜ்ல வந்து யாரு அட்வைஸ் பண்ணாலுமே அது ரொம்ப சங்கடமா தெரியும், என்னடா சும்மா போட்டு இது பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது இது பண்ணும்போதுதான் மேம் அப்பவே சொன்னாங்களே அது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும், இதாகும். இன்னொன்னு வந்து அப்ப என்னோட ஸ்கூல் டேஸ்ல சொன்ன எல்லா லெசனுமே இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. இப்ப வந்து என் பசங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்கூல்லதான் இதுல மெட்ரிக்லதான் படிக்க வைக்கிறேன், ஆனா அந்த அளவு இந்த எனக்கு கொடுத்த ட்ரெயின் வந்து இன்ன வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு வந்து நான் அதை பாக்கல. அப்ப நம்ம படிக்கும் போது சொல்லிட்டே இருப்பாங்க, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலுமே இதை உங்களுக்கு மறக்க கூடாது, அந்த அளவுக்கு நீங்க படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அப்ப நடத்தலாம் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு.
2: ஓகே சோஃபியா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. சோஃபியா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு சங்கமம் படத்துல இருந்து மணித்துளி சாங் போடுங்க.
2: ஓகே சோஃபியா, தேங்க்யூ சோஃபியா.
4: தேங்க்யூ.
2: பாமன்ல இருந்து சோஃபியா அவங்க தான் பேசியிருந்தாங்க. அவங்களோட தரப்புல இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே சொன்னாங்க. டீச்சர்னா அப்படிதாங்க, சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எந்த அளவுல நம்மளுக்கே தெரியாத ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயே புதஞ்சிருக்கும், அதை வந்து அவங்க தான் இந்த பையன்கிட்ட இந்த பொண்ணுகிட்ட இந்த திறமை இருக்கு அப்படின்னு முத முதல்ல கண்டுபிடிக்கிறது அவங்க தான். ஏன்னா ஒரு சில பல காரணங்களால அப்பா அம்மா வேலைக்கு போகலாம், இல்லை நம்மளை ஒரு சில டயத்துல நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா வீட்டில் ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கிறத அவங்க கண்டுக்காம கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி திறமைகளை எல்லாம் நம்ம டீச்சர்ஸ் தான் கண்டுபிடிச்சு உன்னால இது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா படிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கே தெரியாம இருக்கும்போது நம்ம டீச்சர்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்மளுக்கு வந்து ஊக்கப்படுத்துவாங்க. அந்த நாளையில பாத்தீங்கன்னா மாரல் பீரியட்னு ஒண்ணு இருக்கும். அந்த பீரியடில் வந்து யார் யாருக்கு பாட்டு பாட தெரியுமா இல்லை டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு வைப்பாங்க. அப்போ நம்மளால் யார் யாருக்கு பாட தெரியும் பாட தெரியுது தெரியல, முன்னாடி வாலண்டியராக போய் யார் யாருக்கு தெரியுமோ தெரியலனா கூட அந்த மோட்டிவேஷன் இல்லை, இவங்கெல்லாம் பாடுறாங்க நம்ம பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்னொரு விஷயம், உன்னால் பாட முடியும், நீ எந்திரிச்சு வா முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸுமே நம்மளை ஊக்கப்படுத்துவாங்க. இப்படி தான் நம்ம வந்து நமக்கே தெரியாத பல விஷயங்களை வந்து நம்ம முன்னாடி வந்து முன்னாடி வர்றதுக்கே தயக்கப்படக்கூட செய்வோம். முன்னாடி வந்தால் ஒரு ஸ்டேஜ் ஃபியர், யார் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிலாம் இல்லை. முன்னாடி வா, உன்னால் முடியும் முடியும்னு சொல்லி நம்மளை ரொம்ப ரொம்ப நம்ம பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் ஊக்கப்படுத்துகிறவங்க ஒரு தன்னலமற்ற அவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டீச்சர்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் மீரா நன்னை கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:20 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசிரியர்னு யாராவது இருக்காங்களா? அது யாரு, ஏன்? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மே வாட்ஸ்அப்லயே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
6: எல்லோருக்கும் காலை வணக்கம். நேசகரை நேசிகள் வணங்கி கொண்டிருக்கும் தங்கை ஜெனிஃபர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஆசிரியர் இந்த பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அது மேல வந்து நாங்க படிக்கையில வந்து எங்களுக்கு ரொம்ப வாத்தியார்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க வந்து டீவுங்கிறது எடுக்க மாட்டோம். அதே மேல வந்து டீச்சர் இப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டு போவா, பக்கத்துலதான், பக்கத்துல இருக்கவங்க சித்தாரோட்டதான். அதே மாதிரி வந்து என்ன வந்து மகன் நல்லா உசரிப்பா. அதே மாதிரி வந்து படிப்புல வந்து கண்டிப்பா இருப்பா, கரெக்டான டீச்சர். நாஞ்சிரு வந்து நான் 2வது படிக்கையில, அதே மாதிரி வந்து மேம்பாவு படிக்கையில வந்து எங்களுக்கு தமிழுக்கு வந்து ஜலீல் சார்னு ஒரு வாத்தியார் வருவாங்க. அவ ரொம்ப பிடித்தமான வாத்தியாரு. அவ வந்து எங்களுக்கு பாடம் நடத்தும் போது அந்த சொல்ல போகும்போது தூக்கம் வரும், அவ்வளவு இனிமையா சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தெரியாம புரியாத மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது மாதிரிலாம் வந்து முன்னாள் நாங்க 2வது படிக்கும் போது இந்த வாத்தியாரெல்லாம் அவங்க வயசானனால அவங்களாம் இறந்துட்டாங்க. ஆனா இந்த வாத்தியார் வந்து ராமநாதபுரத்துல இருக்காங்க, அவர் ரிட்டையர்டு தான். எங்க நான் அந்த ஆட்டோ ஓட்டுறதுனால அவளை அடிக்கடி நீ பார்ப்பேன், ரொம்ப விசாரி பார்க்கல. என்னன்னா ரொம்ப பிடிக்கும், என்னை வந்து பெரியவர் பெரியவர்னு ஒப்புவாங்க. அவளுக்காகவும் எனக்காகவும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்காகவும் ஆசிரியர் அம்புட்டு இதை கேட்டுக்கொண்டாலும்னா அவளுக்கு ஒரு வாழ்த்துக்கள். எனக்காக வந்து உல்லாச பறவைகளிலிருந்து தெய்வீக ரகம் தெவிட்டாத பாடல் அந்த பாட்டை போடுவோம். வணக்கம் தங்கச்சிக்கு.
5: நம்ம தௌஃபிக் ரஹ்மான் அண்ணன் தான் பேசினாங்க. உண்மைக்குமே ஒரு ஒரு டீச்சர்ஸையும் ஒரு ஒரு விதத்துல பிடிக்குங்க. இந்த விஷயத்துக்காக தான், இந்த விஷயத்துக்காக தனிப்பட்ட முறையில் பிடிக்கும். இந்த மாதிரி பாடங்கள் சொல்லி கொடுக்கும்போது பாடங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும், ஒரு பொறுமையாக எப்படி போகணும், ஒரு கூட்டமான இடத்துல நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு சிலன்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்களை நமக்கு கற்று தருவாங்க. அடுத்ததாக இன்னொரு நேர்மே வாட்ஸ்அப் வழியாக கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமல் கிங்ஸன் அவங்க ஸ்ரீலங்காவில் நெடுந்தீவுலேருந்து வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
7: கடலோசி 90.4 நான் யாழ்ப்பாணத்திலிருந்து கமல். இன்று நேசகரங்கள் நிகழ்ச்சியிலே எனக்கு பிடித்த ஆசிரியர், அவரை ஏன் பிடிக்கும் என்ற தலைப்பிலே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய எனக்கு பிடித்த ஆசிரியரின் பெயர் பீட்டர் பியன்மனோ. அவரை ஏன் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னால், சிறிய காலத்திலிருந்து விடுதியிலே தங்கியிருந்து நான் பாடசாலை காலத்தை நிறைவு செய்த காரணத்தினால் அவர் என்னையும் என்னுடன் படித்த மாணவர்களையும் ஒரு தந்தையைப் போல வழிநடத்தினார். ஆகையால் எனக்கு அவரை இன்று வரைக்கும் நன்றாக பிடிக்கும்.
5: ஸ்ரீலங்காவிலிருந்து கிங்ஸன் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது ஒரு சாரை வந்து பிடிக்கும் அப்படிங்கிற விஷயமே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பொதுவாகவே நம்ம டீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க தான் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாம அவங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்க பொசிஷன்லயே தான் இருப்பாங்க. நம்ம தான் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டு மேலும் மேலும் வாழ்க்கையில வளர்ந்துட்டே இருப்போம். அப்படி வளரும் போது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எந்த ஒரு பொறாம கூட இருக்காது. நம்ம சொல்லி கொடுத்த பையன் ஒரு நல்ல இடத்துல இருக்கானா, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கானா, உண்மைக்குமே அதை பார்த்து பெற்றோருக்கு அடுத்து எந்த ஒரு பொறாமையும் படாம சந்தோஷப்படுற ஒரு ஆள் அப்படின்னா அது நம்ம ஆசிரியர்கள் தான் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் அன்பு தங்கை அமலி ஜெனிப்பருக்கு. வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம் பத்தி காத்தூர் கே கே கணேசன்.
5: வணக்கம்னா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இந்த டீச்சரை வந்து என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது இந்த ஒரு காரணத்துக்காக அப்படின்னா யார சொல்லுவீங்க?
8: நான் ஐந்தாம் வகுப்பு தான் படிச்சேன். ஐந்தாம் வகுப்பு முழுமையா முடிக்க முடியல, ஏன்னா எங்க தந்தை திடீர்னு காலமானதுனால கொஞ்சம் அது படிப்பு நிற்க வேண்டிய சூழ்நிலை. அதனால இருந்தாலும் அந்த ஐந்து வது அந்த ஐந்தாம் நான்கு வருடத்துக்குள்ள நான் ஒரு மூணு டீச்சருமா ஒரு ஆசிரியர் வாடியார் இவங்களோட எல்லாம் படிச்சிருக்கிறேன்.
5: ஓகேண்ணா.
8: அதுல மாரியம்மான்னு சொல்லி நான் மூணாவது வகுப்பு படிக்கும் போது மாரியம்மான்னு அந்த அம்மா டீச்சரு, அவங்க அன்பாலே அரவணைப்பாங்க பெரும்பாலே அரவணைப்பாங்க. அன்பால் அரவணைக்கிறதுங்கிறது வந்து நீங்க ஒழுங்கா உட்காந்து படிச்சா அன்பால் அரவணைப்பாங்க, ஒழுங்கா வைக்காம படிக்காம வெளியில போய் சுத்திக்கிட்டு இருந்தா பெரும்பாலும் அரவணைப்பாங்க.
5: என்னால
8: மறக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க எல்லாம் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கிற டைம்ல அந்த இன்டர்வியூல அந்த டைம்லயே நாங்க ஒரு அஞ்சாறு பசங்க பக்கத்துல ஆலமரம் இருக்கு, அதுல போய் ஏறிக்கிட்டோம். ஏறிட்டு அந்த டைம் இன்டர்வியூ டைம் முடிஞ்சு விட்டு அந்த டைம் கொல்ல அரை மணி நேரம் கழிச்சு ஒவ்வொருத்தலாம் மண்டி போட்டு போல போறோம். அது
5: கண்டுபிடிச்சிட்டாங்க.
8: அடி செம்மாடி இப்பெல்லாம் அடிச்சாக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க, எங்கெங்கயோ போயிடுறாங்க. ஆனா அப்படின்னா அடி
5: அதனால சொல்ல மாட்டாங்கல்ல, என் பிள்ளைய அடிக்காத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கம்பெனி இருக்காது, என் பிள்ளை எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க. நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம், என் பிள்ளை படிக்கணும் அவ்வளவுதான்
8: வீட்டுல வாழை மரம் எல்லாம் வச்சிருப்பாங்க, கொய்யா மரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பழத்தை எல்லாம் பறிச்சுட்டு வந்திருப்பாங்க, பேக்ல வச்சிருப்பாங்க. அடிச்சு அப்புறம் கண்ணு தண்ணி விட்டு விட்டு கூப்பிட்டு அந்த பழத்தை எல்லாம் கூட சாப்பிட்டு இதெல்லாம் படிக்க வைக்கதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிம்பாங்க. அதனால மாரியம்மா அந்த மாரிய தாயின் தான் என்னால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த டீச்சரை என்னால என் வாழ்நாளில் என்னால என்னைக்கும் என் மறக்க முடியும். ஏன்னா அந்த நான்கு வயது படிப்பு கூட அவங்களாலதான் நான் அவங்களால தான் எழுத கூட முடியுதுங்கிறது நான் சொல்றேன். அதனால அந்த மாதிரி அன்னைக்கு காலம் இன்னைக்கு காலம்லாம் நீங்க ஸ்கூல்ல கொண்டு விட கூட எங்க குழந்தை எல்லாம் அடிச்சுப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி
5: சொல்லி அப்படிதான் சொல்லியே இப்ப எங்க ஒரு சில குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்கே ரொம்ப பயந்துகிட்டுல போவாங்க, வேணா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே போவாங்க. இன்னைக்கு எல்லாம் லீவு முடிஞ்சு ரொம்ப பயரு போயிருப்பாங்க, எந்த நிலைமையில போயிருக்காங்க, அம்மா என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லாம போயிருந்தா சரிதான்.
8: கண்டிப்பா கண்டிப்பா
5: லீவு முடிஞ்சு போறாங்கல்ல. ரொம்ப ஆர்வமா கிளம்பிருக்காப்ல.
8: ஆமா, உண்மையில என் பேச்சு பேர ரெண்டு பேருமே எனக்கு அவன மனசுல சந்தோஷம் இருந்ததுமா. அதனால நாங்க இருந்தாலும் நாங்கெல்லாம் போய் ஸ்கூல் டீச்சர் அங்க வாரியர் எல்லாம் நாங்கெல்லாம் கண்டிஷன் எல்லாம் போட மாட்டோம். இப்ப அந்த காலத்துல எங்களுக்கு எப்படி எங்க அப்பா அம்மா சொன்னாங்களோ அதை தான் நாங்க சொல்லுவோம். அளவுக்கு எங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டு வரோம்.
5: ஓகேண்ணா, நன்றியண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்னா?
8: ஆமா, படம் வந்து ஒன் நாள் முடியும் தம்பி. பாடலும் ஒன் நாள் முடியும் தம்பி தம்பிங்கிற பாடல் தான்.
5: கண்டிப்பா தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா.
8: நன்றிமா.
5: இப்படிதாங்க சேலத்துல இருந்து நம்ம கணேசன் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே நம்ம வாழ்க்கையில வந்து யாராவது ஒரு ஆசிரியர், நம்மளால மறக்க முடியாத ஆசிரியர் இருக்கதான் செய்வாங்க. ஏன்னா நமக்கு ஊக்குவிச்ச நம்மளை அவங்க தான் ரொம்ப ஆர்வத்தோட உன்னால முடியும் இந்த விஷயத்தை பண்ணு உன்னால முடியும் முடியும்னு ரொம்ப ஹார்ஷா சொல்றவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு சில பேர் நிதானமா கூப்பிட்டு நம்ம பயந்துருவோம், நம்ம இதுக்கு மேலேயே நம்ம ஒரு விஷயங்களை அழுத்தமா சொன்னா அவங்க பயந்துருவாங்க, நம்ம அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்து நிதானமா கூப்பிட்டு எல்லாருமே இருந்தாலும் நம்ம மேல ஒரு தனிப்பட்ட கவனமே செலுத்தி வந்து ஆசிரியர்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அடுத்ததா இன்னொரு நேருமே வாட்ஸ்அப் வழியா அவங்களோட கருத்துக்கள் தந்திருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
9: பாம்பன் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வழியாக ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நேசக்கரங்கள் நிகழ்ச்சி. அறிவிப்பாளர் அமிலி ஜெனிபர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நேரத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிரியர் தின நன்னாளில். உலக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களுடன் மண்டபம் முகேஷ் அம்பானி. எனக்கு பிடித்த வாத்தியார் அல்ல ஆசிரியர், மாறும் வகுப்பில் வந்தாலும் சரி, நிலை வகுப்பில் வந்தாலும் சரி, பிரிவு வகுப்பில் வந்தாலும் சரி, எனக்கு பிடித்தவர் பால்சாமி ஆசிரியர். இவர் உடற்பயிற்சி ஆசிரியர். பள்ளிக்கு காலதாமதமாக வரும் மாணாக்கனை நிறுத்தி ஏன் என்ன காரணம் என வினவி அதற்கு தகுந்தாற்போல் மெய்ப்பனை ஒப்பனை செய்து பள்ளிக்கு உள்ளே செல்ல அனுமதிப்பார். காரணம் என்னவெனில், அவர் கூறுவது, நீ வகுப்பில் பாடம் படிப்பது பெரிதல்ல, ஆனால் அந்த பாடம் உரிய நேரத்தில் நீ வகுப்பில் இருந்தால்தான் அதனை நீ பின்பற்ற முடியும். இல்லையெனில் நீ தேர்வு எழுதுகின்ற போது விடுபட்டு போன அந்த பாடத்தின் நினைவுதனை உன்னால் கொண்டு வர முடியாது. ஏனெனில் மாணவா, நீ உரிய நேரத்தில் பள்ளிக்கு வா, ஏழ்மையை அகற்ற ஏடுதனை கையிலிடு, நாடு போற்ற நல்லதொரு மாணவனாயிரு என்று அடிக்கடி சொல்லுவார் அவர். காலதாமதமாக வரும் மாணாக்கனிடம் இவ்வாறு எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். எனவே மாணாக்கனை மேம்பட வைக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களில், வகுப்பு முடிந்தவுடன் இப்பொழுது கூறி அகமகிழ்வார். எவ்வாறு தங்கங்களே நாளை தலைவர்களே என்ற பாடல் வரிகளை நினைவு கூறுவார். நன்றி மண்டபம் முகேஷ் அம்பானி.
5: கண்டிப்பாங்க, நம்ம என்னதான் தமிழ் டீச்சர், இங்கிலீஷ்க்கு வர்றவங்க, மேக்ஸ்க்கு வர்றவங்க இப்படின்னு சொல்லி இருந்தாலுமே நம்ம உடற்பயிற்சி ஆசிரியரை வந்து நம்ம வாழ்க்கையில் உண்மைக்குமே மறக்கவே முடியாது. நம்ம லேட்டாக வந்ததா அந்த நாளையில் ஒரு மூங்கில் பெரம்பு, அப்போ தான் ஒரு கை பிடிக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் குமிழாக இருக்கும், எப்படி சுண்டி விட்டோம்னா ஒரு சவுண்டு ஒன்று வரும், அந்தளவுக்கு ரொம்ப லீனான கம்பாக இருக்கும். லேட்டாக வந்தாலும் சரி, ஒரு ஒரு இன்பன் இல்லையா, இல்லை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்காக இல்லையா, இல்லை ரிப்பன் வேறு மாதிரி இருக்குது, ஒத்தச்சடை போட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடி சார்கள் வந்து மேம் இல்லை சார் தான், அந்த நாளையில் வந்து லேட்டாக வந்துட்டோம்னா அந்த கம்பை வச்சு அடி வாங்குறதுக்குள்ளே அப்பா அப்படி இருக்கும். அந்த நாளையில் நம்ம லேட்டாக வந்தாலுமே மறுநாள் நம்ம சார் வந்து அடிப்பாங்களே, நம்ம வெள்ளனையே போயிடணும், டயத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு பயமே இருக்கும். அந்த நாளில் ஒரு ஒழுங்குமுறையில் சொல்லி கொடுத்ததில் நம்ம உடற்பயிற்சி ஆசிரியருக்குமே ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம தலைமை ஆசிரியர், வேர்கோடு ஸ்கூல்லையுமே ஒரு சார் இருந்தாங்க, சேவியர் ராஜப்பா அவங்களோட பேர். ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ அவங்களோட ஃபேஸ், ஸ்கூல்லேருந்து வர்றாங்க இல்லை அழுதுகிட்டே வரலாம், சம்திங் வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், அழுதுகிட்டே வர்றாங்க இல்லை ஒரு மாதிரி ஃபேஸை வந்து ஒரு மாதிரியே வச்சுருக்காங்க, என்ன ஏதுன்னு கூப்பிடுவாங்க, முதல்ல அடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு பாடத்தில் ஃபெயில் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில்னா ஒரு அடி, ரெண்டு பாடத்தில் ஃபெயிலாக 2 அடி, 3 பாடமாக 3 அடி, இந்த அடிக்கு பயந்துக்கிட்டே குழந்தைங்கள் எல்லாருமே அந்த நாளையில் படிச்சிருவோம். ஆனால் இந்த மாதிரி சோகமாக வரும்போது, இங்கே வா ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை முக வாட்டத்தோடு இருந்தாலுமே அவங்க நம்மளை அடிப்பாங்களோ ஐயோ சார் கூப்பிட்றாங்களே அடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். ஆனால் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான சார் தான், இங்கிலீஷ்க்கு வருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் தூங்கிட்டாங்க அப்படின்னா, இந்தா இந்த நேரத்தில் வந்து இந்த ஜெனிஃபர் தூங்கிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்படியே அலர்ட் ஆயிரும். ஐயோ நம்மளை தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கமே போயிடும். ஒருவேளை தூங்கினா இந்த மாதிரி தான் பாடம் நடத்துவாங்க. வீட்டிலேருந்து சோகமாக வரும்போது நம்ம முகத்தை பார்த்தே கேட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது, குடும்பம்னா அப்படி தான் இருக்குன்னு. எதுனாலும் அது அங்கேயே விட்டுட்டு வந்துருமா, வீட்டுக்கு ஸ்கூலுக்குள்ளே வரும்போது அந்த பிரச்சனையிலலாம் விட்டுட்டு ஜாலியாக போ, ஜாலியாக இரு, நேரத்துக்கு வா, நல்லா படி, எல்லாமே மாறிடும், எல்லாமே மாறி நீ சந்தோஷமாக இருக்கலாம், இதெல்லாம் நீ எதையும் நீ மனசில் வச்சுக்காத அப்படின்னு நம்மளை ஒரு ஆர்வத்தோட ஒரு ஊக்குவிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக தௌஃபிக் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:44 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்கா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான், உங்க அமளி ஜெனிஃபர். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசிரியர்னு யாராவது இருக்காங்களா? அது யாரு, ஏன்? இதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம்.

0: அந்த சிஸ்டர் பேர் வந்து கரோலின். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஏபிசி கூட தெரிய மாட்டேங்குது, ஒன்று த்ரீ கூட தெரிய மாட்டேங்குது. ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து எல்லா பிள்ளைகளுக்குமே பேர் எழுத தெரியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பேர் எழுதிடுவாங்க, ஆனால் எனக்கு எழுத தெரியாது. அப்போ என் கூட சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேரையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேர் எழுத தெரிஞ்ச பிள்ளைங்கள்லாம் கிளாஸ் ரூம்லேயும் பேர் எழுத தெரியாத பிள்ளைங்களாம் வெளியே பற்றி விட்டுறாங்க. அப்போ நான் வந்து வெளியே உட்காந்துருக்கேன். அதனால் அந்த சிஸ்டம் வந்து எனக்கு அவ்வளோ பொறுமையாக எனக்கு என் பேர் எழுத சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அன்றைக்கி சொல்லி கொடுக்கலாம், இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என் பேர் எழுத தெரியுமான்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ பொறுமையாக எனக்கு கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க. அந்த சிஸ்டம் நான் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்டில் வந்து மேனகான்னு ஒரு டீச்சர், ட்ரைனிங்காக தான் வந்திருந்தாங்க. எந்த ஒரு முன்னனுபவமும் கிடையாது அந்த டீச்சருக்கும் எனக்கும். என்னை ரொம்ப நல்லா பேசுவாங்க. படிக்கிற பிள்ளையோட ஒரு டீச்சர் வந்து ஒத்து ஓடி வர்றது வேற, படிக்காத ஒரு பிள்ளையோட சரிசமமாக இருந்து பேசுறது வேற. நான் எப்படி படிப்பேன் என்ன படிப்பேன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த டீச்சர் வந்து நான் ஏதோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கிற பிள்ளை மாதிரி என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க. எக்ஸாம் வைக்கிறாங்க, நான் ரொம்ப மார்க் ரொம்ப கம்மியாக நான் எடுத்துட்டேன், அவங்க மூஞ்சில என்னால் முழிக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து நான் நல்லா படிப்பேன்னு நினச்சி அவங்க என்கிட்ட பேசினாங்க. அவங்க என்கிட்ட பேசும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கிற பிள்ளையெல்லாம் அப்படியே பறக்கு பறக்குன்னு பார்க்குங்க, என்ன இந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசுகிறா அப்படின்னு. அதுக்கடுத்து மார்க் பேப்பர்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப சேமாக போயிட்டு, எப்படி டீச்சர் மூஞ்சில் எப்படி முழிக்கிறது அப்படின்னு. ஏன்னா அவங்க என் மேலே வந்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. நல்லா படிக்கிற பிள்ளையோட டீச்சர் ஒத்தி ஒத்து ஓடி வர்றது வேற, ஒரு படிக்காத பிள்ளையை கூட டீச்சர் பாசமாக இருந்து பாசமேசமாக இருந்து ஒத்து ஓடி வர்றது வேற. அந்த டீச்சரை வந்து என்னோடய லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலூர் சேஃபம்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து கோபுர வாசலிலே படத்துலேருந்து தாலாட்டும் பூங்காற்று பாட்டு போடுங்க. நன்றி.
1: தங்கச்சி மடத்துலேருந்து டோனா அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு சில விஷயங்கள் சின்ன பிள்ளையில் நம்ம பேரண்ட்ஸை தாண்டி ஒரு விஷயம் நமக்கு தெரியல, ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கிளாஸில் எல்லா சக மாணவர்களோடு இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு நம்மளை கண்டுபிடிச்சி நமக்கு இந்த விஷயங்களை சொல்லித்தர்றது வந்து நம்ம ஆசிரியர்கள் தான். அப்படியும் சொல்லி கொடுத்து ஒரு சில டைம் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம டோனா சொன்ன மாதிரியே சங்கடமாக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இன்னொரு நேயருமே வாட்ஸ்அப்லேயே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசியிருக்காங்க
2: இணைய நற்காலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசிரியர்னா கார்த்திகேயன் அவர்களை சொல்லுவேன். குறிப்பிட்டு எங்க எல்லாருக்குமே அவர் பாடம் நடத்துறதையும் தாண்டி வாழ்வியலுக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்லி தருவாரு. வாழ்க்கை எப்படி உறுதியோட போராடணும், வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால்களை எப்படி சமாளிக்கணும், வாழ்க்கையில உறவு முறைகள் எந்த அளவுக்கு முக்கியம், இந்த சமூகத்துல நமக்கு ஒரு சவால் வந்ததுன்னா எப்படி நம்ம தற்காத்து கொள்ளணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஒரு 3/4 மணி நேரம் அவருடைய பீரியட்னா அரை மணி நேரம் அவர் கிளாஸ் நடத்துவாரு. மீது 15 நிமிஷம் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய தனித்திறனை வெளிப்படுத்துவதற்கான களத்தை கொடுப்பாரு. சிலருக்கு பாடுவாங்க, சிலர் டான்ஸ் ஆடுவாங்க, சிலர் கவிதை எழுதுவாங்க, மிமிக்ரி பண்ணுவாங்க, சில பேர் குட்டி ஸ்கிட் மாதிரி நடிப்பாங்க. அதை எல்லாமே எக்ஸிபிட் பண்ணறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுப்பாரு. அதனால இங்க எல்லாருக்குமே அந்த தனித்திறனை வளர்த்துட்டு நம்ம பசங்க முன்னாடி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு உந்துதல் வரும். எல்லாத்த விட மாணவர்களுடைய நலன்ல இன்னைக்கு வரைக்கும் கூட அக்கறை செலுத்தக்கூடிய ஆசிரியராக இருக்கிறாரு. எங்களுக்கு கால் பண்ணி வாழ்க்கையை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. அண்ட் இப்ப கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா சார் கிட்ட சஜஷன் கேட்டா அது அவரு சொல்லுவாரு. அதனாலயே எங்க எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஆசிரியராக கார்த்திகேயன் சார் இருக்கிறாரு. இந்த சமயத்துல அவருடைய அந்த அற்புதமான பணி சிறக்க வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே நம்மளோட வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, நம்மளால சோகமா இருக்கும் போதும் சரி, இல்ல இந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நம்மள நாமளே தாழ்த்திட்டு இருக்கும் போது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டோர் ஓப்பன் ஆகும். அந்த ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க. சில ஆசிரியர்கள் நமக்கு இந்த எந்த விஷயமே தெரியாமல் இருக்கும்போது, இந்த நல்லா படிக்கிறவங்க கூட தான் நம்ம வந்து பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நல்லா படிக்கலை, இவன் சரியில்லாமல் இருக்கான், இந்த பொண்ணு சரியில்லாமல் இருக்குது, ஒரு மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அரவணைக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், அரவணைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணும்னா நம்மள சரியான நேரத்துல புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோட பல கட்டங்கள்ல நம்மளை கவனிச்சு, நம்ம திறமையை கண்டுபிடிச்சு, நம்ம தவறுகளை திருத்தி, நம்மளை முன்னேற வைக்கிறவங்க தான் நம்மளோட குருநாதர்கள், அதாவது ஆசிரியர்கள். ஆனா ஒரு

ஆசிரியரோட வேலை அங்க வகுப்பு முடிகிறதோட முடிகிறது இல்லை. சில ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில இருந்து விலகி போன பிறகுதான் அவங்க நமக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நமக்கே புரியும். அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், நம்ம கிட்ட நடந்துகிட்ட விதம், நம்மளை அதாவது ஒரு ஸ்டூடெண்டா நடத்தின விதம், ஒரு சின்ன சம்பவம் கூட பின்னாடி நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுற விதத்தையே மாத்திருக்கோம். நாம வளர வளர நம்ம ஆசிரியர்கள் கத்துக் கொடுத்த சில விஷயங்களை புத்தகத்துல இருந்து படித்ததை விட வாழ்க்கையில அனுபவிச்சதை உணர ஆரம்பிப்போம். யாரையும் அவங்க இருக்கிற நிலைமையை வச்சு மட்டும் பார்த்து முடிவு பண்ணிடக்கூடாது. தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க வெக்கப்படவும் கூடாது. தவறு பண்ணுனா அதை ஒத்துக்கிட்டு திருத்திக்கணும்னு நமக்குள்ள உருவான சில எண்ணங்களுக்கு பின்னாடி ஒரு ஆசிரியரோட தாக்கம் இருக்கலாம். அதனாலதான் பெற்றோருக்கு அடுத்தபடியா நம்ம வளர்ச்சியில மனசார பார்த்து, அதாவது நம்மளோட வளர்ச்சியை மனசார பார்த்து சந்தோஷப்படுற மனிதர்கள்ல நம்ம ஆசிரியர்களும் ஒருத்தவங்க அப்படின்னும், ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நாம அவங்கள விட உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க. நம்ம வெற்றியில அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லைனாலும் நாம நல்லா வளரணும்னு உண்மையா நினைப்பாங்க. இதுதான் ஒரு ஆசிரியரோட அழகு. நல்ல ஆசிரியர்களா நம்மளை பதில சொல்ல கத்துத்தர்றவங்க மட்டும் இல்லை, பல கேள்விகளை கேட்க கத்துத்தர்றவங்க தான். அதனால ஆசிரியர்கள் நம்மளை நம்ம கடந்த காலத்தோட ஒரு நினைவு மட்டும் இல்லை, நம்ம எதிர்காலத்துல தெரியாமலேயே தொடர்ந்து நடக்கிற ஒரு தாக்கம்னே சொல்லலாம். அப்படிங்கிறது சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. ஆசிரியர்களை பத்தி உங்களுக்கு மறக்க முடியாத ஆசிரியர்கள் யார் யாருன்னு கேட்டவுடனே உண்மைக்குமே நேயர்கள் எல்லாருமே உங்களோட கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்தி சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்களை தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைப்போம். நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஏஜே. அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நம்மளோட வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்களையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவையா இருக்கிற ஒண்ணு தாங்க இந்த பணம். இந்த பணம் நம்ம கிட்ட இருக்கணும்னா ரெண்டு விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒண்ணு, நம்ம நல்லா படிக்கணும், இல்லனா நம்ம ஒரு நல்ல வேலையில இருக்கணும். நம்மளோட படிப்பை தவிர வேற எதுவுமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வராதுங்க. எல்லாருமே ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம படிச்ச படிப்பு மட்டும்தான் நமக்கு எப்பவுமே நிரந்தரம். அதனால அந்த படிப்பு விஷயத்துல கோட்டை விட்டுறாதீங்க, அது ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க சேலத்தை சேர்ந்த மணிமேகலை. எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு இன்னைக்கான நெய்தல் பெண்ணு நிகழ்ச்சி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. சின்ன வயசுலயே, அதாவது இவங்களுக்கு ஒரு 6 வயசு இருக்கும் போதே இவங்களோட அம்மா தவறிட்டாங்க. விவசாயியான இவங்களோட அப்பாவாலையும் இவங்கள தனியால இருந்து வளர்க்க முடியாததால ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருக்காங்க. ஸ்கூல் படிப்புல இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்குமே அங்க இருந்துதான் படிச்சிருக்காங்க. இதுக்கடையிலதான் 2020 வந்த கொரோனால தன்னோட அப்பாவை இழந்திருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்த உணர்ந்திருக்காங்க, நம்மளோட கஷ்டத்தை விட நம்மளோட படிப்பு தான் நமக்கு முக்கியம். அதுலதான் நம்ம முழு கவனம் செலுத்தணும்னு நல்லா படிச்சு 12ஆம் வகுப்புல நல்ல மார்க்குமே வாங்கி தனியார் கல்லூரியில பிகாம் சேர்ந்திருக்காங்க. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விஷயத்துல பிடிப்பு இருக்கும்ல. ஆனா மணிமேகலை யாருமே இல்லாத தனக்கு படிப்பு தான் பிடிப்புன்னு சொல்லி அதுல கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி போட்டிகள்லயும் ஆர்வமா கலந்துக்கிறதுக்காக நிறைய பயிற்சிகளும் எடுத்திருக்காங்க. இதுல கிடைச்ச அனுபவங்கள் மூலமா கேம்பஸ் இன்டர்வியூல தைரியமா கலந்திருக்காங்க. இந்த இன்டர்வியூல பெரிய நிறுவனத்துல இவங்களுக்கு வேலையுமே கிடைச்சிருக்கு. இனிமே யாரையுமே எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஆஸ்வாசம் முத முறையா அவங்களுக்கு உருவாயிருக்குன்னே சொல்லலாம். வேலை பாக்குற இடத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே தனக்கு தன்னோட சம்பளம் எவ்வளவு முக்கியம்னு அதை உணர்ந்த ஒரு சிலருக்கு தெரியும். சோ அதனால அங்க வேலை நடக்கிற இடத்துல என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே எல்லா பிரச்சனைகளையுமே ஏத்துக்கிட்டு வேலையில முன்னேறணும் அப்படிங்கிற பாதையை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணிருக்காங்க. முதல் மாசம் சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் தன்னை சின்ன வயசுல இருந்து பாதுகாத்த இல்லத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவியும் செஞ்சிருக்காங்க. அது கூடவே தன்னோட சின்ன சின்ன ஆசைகளையும் விருப்பங்களையுமே நிறைவேற்றிருக்காங்க. சமூகத்துல நடக்கிற எந்த ஒரு செயல்களையுமே நம்ம கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாதுங்க. அதுல நடக்கிற ஒவ்வொரு செயல்களுக்குமே நம்ம ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பினா மட்டும்தான் நம்மளும் இந்த சமுதாயத்துல நல்ல முறையில வாழ முடியும். இப்போ இவங்க பெங்களூர்ல இருக்கிற ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு MBA படிப்பும் படிச்சுட்டு வராங்க. இதனாலதான் படிப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதை கோட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மனசு போன போக்குபடியே நம்ம வாழாம நமக்கு பிடிச்ச மாதிரி அதை மாத்தி வாழணுங்கிறது மட்டும் இல்லாம வேலையும் படிப்பும் தான் நமக்கு ரெண்டு கண்ணா இருக்குன்னு சொல்ற மணிமேகலைக்கு இன்னும் அவங்களோட வாழ்க்கையில அவங்க உயர்ந்த இடத்தை அடையணும்னு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னோட பேர் வந்து தங்க கருப்பு. நான் வந்து முள்ளிமனு. எங்களோட டீம் வந்து பாரம்பரியமா இந்த முள்ளிமனைக்கு வந்து பேர் பெற்ற பேர்னா முல்லை முள்ளிமனை முல்லை வெண்புறா. இந்த மாதிரி நிறைய டீம் இருக்கு. இந்த போட்டி பந்தயத்துக்காகவே இது எல்லாருமே நாங்கள் வந்து கபடி போட்டி உள்ள பந்தய பேர் தான். இதே தான் நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த மஞ்சு விரட்டு வீர விளையாட்டு மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கடலோர விஷயத்தில் வந்து இந்த பாய்மர படகு போட்டி வந்து எங்களுக்கு வந்து ஒரு உயிருக்கு சம்மந்தமான விளையாட்டு. எல்லாரும் தெரியும், இங்கேருந்து ஓடுறது தெரியும், வர்றது மட்டும்தான் தெரியும். அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உயிருக்கு மேலாக போராடி தான் வருவோம். அந்த மண்ணாடி படத்தில் சொல்கிற மாதிரி மாட்டுக்கு ஒரு மூக்கடாங்கிறனா இந்த வத்தையில் போகிற எல்லா ரோப்புமே வந்து மூக்கடாங்கிறது தான். ஒரு ரோப்பு வந்தாலும் எல்லாத்துக்கும் உயிருக்காபத்து. அதில் கூட பார்த்துருப்போம் மண்ணாடி படத்தில் ஒரு தாமங்கயிறு அந்து வந்து எல்லாரோட முகத்தில் அடிபட்டுச்சு தெரியுமா, அது எல்லாமே உண்மை சம்பவம் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு ரோப்பு வந்தால் கூட எல்லாரோட உயிருக்கு ஆபத்து இருக்க மாதிரி தான். இது எல்லாமே மூக்கடாங்கிற மாதிரி தான். அதே மாதிரி இந்த தொழில் வந்து எங்களுக்கு வந்து இது வீர விளையாட்டு தான். இது எங்கள் முன்னோர்கள் விளையாண்டாங்க. இப்போ நாங்கள் தொழிலுக்கு வந்து நான் நார்மலாகவே இன்ஜின் போட்டில் நான் கடலுக்கு போவோம். இன்ஜின் போட்டு இங்கே உள்ள இந்த பாய் மரம் மரம் மட்டை எதுவுமே அங்கே இருக்காது. நாங்கள் பண்ணுற தொழில் சங்கு தொழில் வளத்தொழில் எல்லாத்தையுமே நான் இறக்கி வச்சுட்டு தான் இந்த தொழில் ஓடுவோம். புதுசாக மரம் மட்டை வச்சு ஓடி பார்ப்போம். பந்தயம் வந்துருச்சா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த இதில் காற்று கூட குறைய இருந்துச்சுன்னா என்ன வேணால் உடையலாம். உடஞ்சா வத்தையோட ஓனருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். ஒரு மரம் உடஞ்சாலும் 8,000-10,000, ஒரு கடைசி உடஞ்சாலும் ஒரு 10,000-8,000. இதே மாதிரி லட்சத்தை செலவு பண்ணி தான் உலகங்க நாங்கள் ஓடுறோம். எங்களோட அதில் ஓடுற மண்டாட்டி சொல்கிற மாதிரி நாங்கள் ஓடுற ஆளுக்கு ஒரு ஆள், மண்டாட்டி ஒரு ஆள், சம்மாட்டி ஒரு ஆள். எங்கள் மண்டாட்டி வந்து ரஹ்மான், அவர் அவரோட போட்டு அவர் போட்டுலாம் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து அவருக்கு நல்ல இடையெல்லாம் தெரியும். அதே மாதிரி சின்ன டேமேஜ் ஆனால் கூட அவர் தான் எல்லாம் சரி பண்ணி தருவாப்பில். நாங்கள் வந்து ஒரு போட்டுக்கு வந்துட்டு மட்டும் 6 பேர் ஓடுவோம். சிக்கனுக்கு ஒரு ஆள், கடைசிக்கு ஒரு கடைசிக்கு 2 பேர் ஏறுவாங்க. கடப்பலா கூட்ட ஒரு ஆள், பண்ணு போட ஒரு ஆள், 6 பேர் தான் கணக்கு. அதே மாதிரி ஒரு சூடுபலவா, ஒரு கடப்பலவா, ஒரு பாய், ஆறு வடை பாய், ஒரு 8 அடி 9 அடியில் ஒரு மரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் இருந்தாலும் கமிட்டி அதை பறிச்சுட்டு விட்டுருவாங்க. இது என்னோட முதல் நான் வந்து ஏற்கனவே வந்து மண்டாடி படத்தில் நான் ஓடிருக்கேன். இதே மாதிரி நம்மகிட்ட 2 போட்டு ஓடுனுச்சு, அதில் நான் ஓடிருக்கேன். இது வந்து என்னோட முதல் பந்தயம். இப்போ நம்ம ஊரில் வந்து மொத்தம் இப்போ 30 போட்டு வந்து கலந்துருக்கு. 30 போட்டில் இந்த முள்ளிமுனை கமிட்டி சார்பாக 3 போட்டு நாங்கள் ஓடுறோம். நிறைய போட்டு ஓடலாம், அதில் சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தொழில் ரீதியாக வந்து வேறு தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குமா, அதனால் பணங்கள் நிறைய செலவு பண்ணணும். அதனால் விரும்புகிறவங்க எல்லாம் தொழில் ரீதியாக இல்லை, குடும்பம் காலநிலை மாறலாம், சூழ்நிலை மாறிடுச்சு. முன்ன உள்ள ஆளுக்க மாதிரியே தொழிலுக்கு தொழில் போக விளையாது பந்தயத்துக்கு ஓடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, குடும்பம் சூழ்நிலை குழந்தை குட்டின்றதுனால சில பேர் விரும்புகிறது கிடையாது. இனி காலப்போக்கில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு போட்டு வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது இன்னைக்கு இல்லை, ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போருந்து இப்போ இதே மாதிரி எல்லா ஊர்லேருந்து வருவாங்க, இதே மாதிரி ஓடுவாங்க கொள்வாங்க. எங்கள் அப்பா, எங்கள் ஐயா, எங்கள் ஐயாவோட எல்லாருமே கலந்ததுக்கப்புறம் நாங்கள் அதில் ஒரு அது பின்னாடி நாங்கள் பின்னாடி இருக்கோம். அவ்வளோதான் எங்கள் வயசுக்கு இது ஓடுறோம். நான் இதான் என்னோட முதல் பந்தயம். நாங்கள்
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நம்மள பலருக்குமே இந்த முருங்கைக்கீரையில எவ்வளோ சத்து இருக்கு, முருங்கைக்கீரையை சாப்பிட்றதால என்னென்ன பயன்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே இந்த முருங்கைக்கீரையை நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில வீட்டில எல்லாம் முருங்கைக்கீரையில பொடி செஞ்சு இந்த இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்க சாப்பிட கொடுப்பாங்க. முருங்கைக்கீரை இலைய வச்சு சூப் போட்டும் கொடுப்பாங்க. அதாவது எப்படியாச்சும் நம்ம குழந்தைங்க உடம்புல இந்த முருங்கைக்கீரையோட சத்து சேர்ந்துராதா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஆனா அது நடக்காது. குழந்தைங்க எல்லாருமே லட்டுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது என்ன கலர்ல இருந்தாலும் சரி, லட்டுன்னு பேர் இருந்தாலே போதுங்க. ஒரு சில குழந்தைங்களை மட்டும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சத்தான பொருட்களை மட்டும்தாங்க சாப்பிடுவாங்க. அவங்கள பார்க்கும் போதே நம்மளோட குழந்தை இப்படி இருந்தா நல்லா இருக்குமேனு நம்மளுக்கும் தோணும். சரி விடுங்க, நம்ம முருங்கைக்கீரைக்கு வருவோம். இன்னைக்கான நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில நம்ம முருங்கைக்கீரையை வச்சு எப்படி லட்டு செஞ்சு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சத்தான ஒரு உணவு பொருளா கொடுத்து அதை விற்பனை பண்ணலாம்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ணை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. முருங்கைக்கீரை லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா, முருங்கைக்கீரை உதிரியா ஒரு 5 கப் எடுத்துக்கணுங்க. நெய் நம்மளுக்கு தேவையான அளவு. நெய் பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் உளுந்து. உளுந்து வந்து கருப்பு உளுந்தா இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளை உளுந்தா இருக்கலாம். அது பாதி உடைச்ச உளுந்தா இருக்கலாம், இல்லைன்னா முழு உளுந்தா இருக்கலாங்க. ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அப்புறம் பச்சை வேர்க்கடலை ஒரு 100 கிராம், பாதாம் ஒரு 20 எடுத்துக்கலாம், முந்திரி ஒரு 10-20 எடுத்துக்கலாம். எள்ளு வந்து கருப்பு எடுத்துக்கலாம், வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம், அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போதுங்க. அப்புறம் ஏலக்காய் ஒரு 2-3 எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூட இனிப்புக்காக வெள்ளைக்கட்டி இல்லைன்னா கருப்பட்டி இல்ல நாட்டு சக்கரை உங்ககிட்ட எது இருக்கோ அதுல ஒரு 1 கப் எடுத்துக்கோங்க. இது கூட பேரிச்சம்பழம் ஒரு 5-10 எடுத்துக்கோங்க. முதல்ல கீரைய நல்லா கழுவி அதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் வெயில்ல ஒரு 2 மணி நேரம் காய வச்சா போதுங்க. இலையோட நிறம் மாறணும்னு அவசியம் இல்ல. அதுல உள்ள ஈரப்பதம் இல்லாம இருந்தாலே போதும். முதல்ல ஒரு கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்த போட்டு வறுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, நீங்க வெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே கடாயில நம்ம பச்சை நிலக்கடலையும் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்ல மிதமான தீயில நிறம் மாறுற வரைக்கும் இதை வறுக்கணும். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 பாதாம் அப்புறம் 10 முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதே கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எள்ள சேர்த்து நல்லா பொறிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். கடாயில 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரைய மிதமான தீயில மெதுவா 30-40 செகண்ட்ஸ் பொறிச்சு எடுக்கணுங்க. தீ அதிகமா வச்சிடாதீங்க, அப்படி மறந்து வச்சிட்டீங்கன்னா கீரை கரைஞ்சிரும். அப்புறம் நம்ம ஒரு டிஷ் செய்ய போய் அது வேற மாதிரி ஆயிரும். இந்த கீரை நம்ம கையில அப்பளத்தை வச்சு நொறுக்கும்ல அந்த மாதிரி உடையிற அளவுக்கு பொறிச்சு எடுக்கணும். எதுக்காக அப்படி பொறிக்கணும்னா, நம்ம இப்படி நெய்யில போட்டு பொறிக்கும் போதுதான் கீரையோட பச்சை வாசனை மாறி நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்டும் கொடுக்குங்க. முதல்ல மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதை அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் முருங்கைக்கீரை தனியா அரைக்கணும். அந்த முருங்கைக்கீரை கூட பேரிச்சம்பழம் வெள்ளைக்கட்டி இல்லனா கருப்பட்டி அதை சேர்த்து அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம்ல நட்ஸ் பொடி, இது கூடவே ஏலக்காவையும் சேர்த்து போட்டு ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் இனிப்பையும் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியதாங்க. இப்போ லட்டுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம லட்டு மாதிரி சின்ன சின்ன உருண்டையா செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம விற்பனையும் பண்ணிக்கலாங்க. இப்ப நான் சொன்ன இந்த அளவுல நீங்க செஞ்சீங்கன்னா 10-12 உருண்டை வரைக்கும் நம்மளுக்கு செய்யலாம். அது மட்டும் இல்லாம 10 நாள் வரைக்குமே இதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1 மாசம் வரைக்குமே கெடாம வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம 1/2 கிலோ 1/2 கிலோன்னு கூட பேக் பண்ணி கரெக்டான லேபிள் போட்டு நம்ம பேக்கரில் கொடுத்து கூட நம்ம விற்பனையும் பண்ணிக்கலாம். இந்த உருண்டையில் புரதச்சத்து இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதால நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் 10 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: இப்போ பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைகள்லயே ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முடி கொட்டுறதாங்க. என்ன காரணம் தெரியலங்க, முடி எல்லாம் கொட்டுது. காலையில எந்திரிச்சதுமே பெட்ல பார்த்தா முடி இருக்கு, சீப்புல பார்த்தா முடி இருக்கு, வீடு முழுக்க முடின்னு அதை பார்க்கும் போதே ஏதோ வாழ்க்கையை வெறுத்து

வீடியோலையும் ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்ப்ரேயும் யூஸ் பண்றதை நம்மளும் பார்க்க தான் செய்யறோம். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி கூட நம்ம இந்த முடி உதிர்வை தடுக்கலாம். அதை எப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில. நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோ சேஃபம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. அது என்ன பொருட்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம், இந்த ரெண்டையுமே லைட்டா இடிச்சுட்டு ஒரு கப்பு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சிய நல்லா சீவி போட்டுட்டு இது கூட ஒரு 3 செம்பருத்தி பூவையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அதை ஆற வச்சிட வேண்டியதுதான். ஆறினதுக்கு அப்புறம் சின்ன ஸ்ப்ரே பாட்டில ஊத்திட்டு அதை நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம காலையிலயும் சாயங்காலமும் நம்ம தலையில எங்கெல்லாம் முடி கம்மியா இருக்கோ அங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே விட்டு வேண்டியதாங்க. இதை நம்ம ரெகுலரா பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட முடி உதிர்றத நம்மளும் தடுக்க முடியும். இது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா தான் இருக்குமே தவிர இதை மட்டும் யூஸ் பண்றதால நம்மளோட முடி உதிர்வை நம்ம தடுக்க முடியாது. என்னதான் நம்ம ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலுமே முடி உதிர்றதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தபடி நம்ம உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் நம்ம மாத்தி கண்டிப்பா நம்மளோட முடிய நம்ம உதிராம பாத்துக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
6: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு வந்து நிறைய கடன் உதவி தொகை கொடுக்கிற திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த திட்டத்துல பயனடையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் உதவி தொகை வேணும்னு நினைக்கிற பெண்கள் கட்டாயமா அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மகளிர் சுய உதவி குழுக்கள்ல ஒரு உறுப்பினராக இருக்கணும். இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் பஞ்சாயத்து குழுக்களுக்கு கீழே செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல தான் இது இயங்கிக்கிட்டும் வருதுங்க. ஊரக வளர்ச்சி துறை மூலமா இது இயங்குறதால ஊராட்சிக்கு கீழே இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இதுல உறுப்பினரா சேர முடியும். நகராட்சி இல்ல பேரூராட்சி கீழே இருக்கிற பெண்கள் இந்த சுய உதவி குழுக்கள்ல சேர முடியாதுங்க. இப்போ நீங்க ஊராட்சி ஒன்றியத்துல வசிக்கிற பெண்களா இருந்தீங்கன்னா உங்களோட பகுதியில சிறப்பா செயல்பட்டு வரும்ல, சோ அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்ல உங்களோட ப்ரூஃபையும் கொடுத்து நீங்க சேமிப்பு சந்தானு செலுத்தினீங்கன்னா நீங்க இதுல உறுப்பினரா சேர முடியும். இல்லனா நீங்க தனிப்பட்ட ஒரு பகுதிகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்க பகுதிகளில் இருக்கிற ஒரு 10 பெண்கள் ஒன்னா சேர்ந்து மாசத்துக்கு ஒரு சேமிப்பு சந்தானு வசூல் பண்ணி அதை கையிருப்பா வச்சுக்கிட்டு உங்க குழுவுக்கு ஒரு பெயரும் வச்சுக்கிட்டு ஒரு தீர்மான நோட்டு வாங்கி அந்த நோட்ல நாங்க எல்லாருமே ஒரே குழுவா இணைஞ்சிருக்கோம்னு சொல்லி பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் தொடங்கி மாசம் மாசம் அதுல வரவு செலவு காட்டிக்கணும். இப்படி சந்தா பிரிக்கும் போது உங்களோட குழுவுல இருக்கிற 10 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்களுக்கு இந்த கடன் உதவி தொகை தேவைப்படலாம். அதாவது அது வீட்டு கடனா இருக்கலாம், இல்லைன்னா கல்வி கடன், மருத்துவ கடன், தொழில் கடன்னு எது வேணாலும் இருக்கலாங்க. அப்போ நம்ம குழுவுல இருந்து அவங்களுக்கு நம்ம தேவையான கடன் உதவி தொகை கொடுத்து நம்ம உதவியும் செய்யலாம். இதுவுமே தனிப்பட்ட முறையில சிறப்பா இயங்கக்கூடிய ஒரு சுய உதவி குழுனே சொல்லலாம். ஆனா இந்த தனிப்பட்ட குழுவை எப்படி நம்ம கவர்மெண்ட் கூட இணைக்கணும்னா ஒவ்வொரு ஊராட்சி மன்ற அலுவலகத்திலுமே பஞ்சாயத்து குழு கூட்டமைப்புல மகளிர் சுய உதவி குழுக்களை கண்காணிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம அங்க போயிட்டு நமக்கான சந்தா கொடுத்துட்டு கூட நம்ம சேர்ந்துக்கலாம். மாசம் 10 வச்சு வருஷம் 120 ஒரு தனி நபர் பேர்ல நம்ம சந்தா கட்டிட்டு நம்ம சேர்ந்துக்கலாம். இப்போ எல்லாமே ஆன்லைன்ல இருக்கிறதால நம்ம ஏதாவது கடன் உதவி தொகை திட்டம் வந்தாலுமே நம்ம இதுல உறுப்பினரா இருக்கிறதால இந்த குழு மூலமா கூட நம்ம விண்ணப்பிச்சு பயனடையலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று அம்பிகாபதி மற்றும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அண்ணன்மாரி, எனக்கு 65 வயசு சார். சொந்த ஊர் தண்ணீர் விட்டுருக்கேன். அப்போ வந்து நான் தண்ணீரத்தில் இருக்கும்போது வெறும் குடிசை வீடுதான், சின்ன பிள்ளையா இருக்கும்போது 61, 62, 63, 65 வச்சுக்கிறோம். 65, 67 சின்ன சின்ன வீடு தான். புயலுக்கு புயல் வரும்போது அப்போ அந்த புயல் அன்றைக்கிட்ட செம்னி கணேசன் சாவித்திரி இங்கே வர்றாங்க. அப்பெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, படம் பார்க்க போயிருக்கோம், புயல் வர முடி வந்தோம் அப்படி. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கலண்ணா நாங்கள். அப்போத்தான் வண்டி வந்து அங்கெல்லாம் அந்த இதில் தனுசுக்குடியில் அழுதுன்னு சொல்லவும் நாங்கள் விழுந்தடிச்சு ஒரே ஓட்டம் ஓடி வந்துட்டோம். பயந்து உயிர்ப்பிச்சோம். அப்போ போனது புயல் சரியான புயலுங்க, நல்லா விளையாடத்தான் செஞ்சோம் நாங்கள். அடித்தாலும் முடித்தாலும் ஒரே விளையாட்டு தான், என்ன கேட்டாலும் வந்துச்சு விளையாட்டு தான். இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து சறுக்கு அது இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இங்கேயும் விளையாடுவோம். இந்த ஒரு பக்கம் குடிசையாக இருக்கும். அப்போ நான் படிச்சிருக்கேன், 5ஆம் கிளாஸ் வரையும் குடிசையில் படிச்சிருக்கேன். 6, 7, 8 அந்த ஓட்டுக்கட்டடத்துக்கு போயிட்டேன். அதோட இப்போ அந்த ஓட்டுக்கட்டடம் பூரா அவலம் அது ஒன்று. நம்ம இப்போ தான் பிளஸ் 2 வரையில் வந்துருச்சுல, அப்போலாம் என்ன தமிழ் 1 இங்கிலீஷ் கூட அவ்வளோவா வந்திருக்காது. தமிழ் இங்கிலீஷ் கணக்கு சரித்திரம் பூகலம் இதுதான். இங்கே தான் கானூரில் தான் படித்தேன், 1ஆம் கிளாஸ்லேருந்து 8 வரையிலும் நல்லா இருந்துச்சு. நல்லா கண்டிஷனாக நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா படிக்கக்குள்ள லீவ் எடுக்காமல் நல்லா படிப்போம் கொள்ளுவோம். ரோடு கிடையாது அப்போலாம், நான் இருக்கப்புறம் ரோடுலாம் கிடையாது, மணல் தான். அந்த காலம்லாம் ஒரு வித்தியாச காலம் தான். இப்போ ஒரு மாதிரி தான் நல்லா தெரிஞ்சுது எனக்கு. அப்போ விட இப்போ தான் நல்லா தெரியுது. பிள்ளையில ஒரு இடத்துக்கு கூட்டு போகக்குள்ள நல்லா படிப்புகள் நல்லா ஒரு இதாக தெரியுது. அப்போ என்ன அதெல்லாம் ஒன்றும் தெரியல.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அம்பிகாபதி மற்றும் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சீங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று அம்பிகாபதி மற்றும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: sẽ giúp cậu có may mắn. Nick cậu thu bao rồi một lời từ tên nào. Disco.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று அம்பிகாபதி மற்றும் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று அம்பிகாபதி மற்றும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: என்னுடைய பள்ளி வயதில் நான் ஒரு அரசு பள்ளி மாணவன், அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக் கொள்வேன். தமிழகத்தினுடைய அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவன், தமிழ் வழி படித்த மாணவன், நல்ல தமிழாசிரியர்களிடம் தமிழ் கற்ற மாணவன், சிறந்த ஆசிரியர்களுடைய துணையை என்றைக்கும் என் வாழ்க்கையில் கடைபிடிப்பவன். எங்கள் பள்ளியில் நான் பயிலுகிற நாட்களில் சுற்றுலா இருந்தது. இன்றைக்கெல்லாம் பள்ளியில் மாணவர்களை சுற்றுலா அழைத்து போவதில்லை. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் சார், பசங்களை கூட்டிட்டு போக முடியாது, எங்காவது காணாமல் போயிடுவாங்க, பயப்படுறாங்க. ஆனால் ஒரு சின்ன அரசு பள்ளியாக இருந்தாலும் அந்த பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்களை அழைத்து செல்வதற்கான சுற்றுலா இருந்தது, பொறுப்பாசிரியர்கள் இருந்தாங்க. ஆனால் கட்டணம் கொடுத்து சுற்றுலா போவதற்கு மாணவர்களிடம்தான் வசதி இல்லை, பெரிய பணம் இல்லை, 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய் தான் கட்டணம் இருக்கும். ஆனால் அதை கொடுத்து மாணவர்களுக்கு அனுப்புவதற்கு வீட்டில் வசதி இருக்காது. 6 மாதங்களுக்கு முன்பாகவே சொல்லி 5-5 ரூபாயாக வசூலிப்பாங்க. அந்த 5 ரூபாயை வசூலிப்பதற்கு ஒரு மாணவனை நியமிப்பாங்க. அப்படி வசூலித்து ஒரு பேருந்தை பிடித்து பேருந்தில் பள்ளியினுடைய பெயரை எழுதி மாணவர்கள் ஒரு சுற்றுலா போவாங்க இல்லையா, அந்த சுற்றுலா போவதற்கு முதல் நாள் இரவு எப்போதுமே சுற்றுலா பேருந்து பின்னிரவில் தான் புறப்படும். அதனால இரவு பள்ளியில் வந்து உறங்க வேண்டும் என்ற ஒரு விதி. 7 மணிக்கு அப்புறம் நாங்கள் எல்லா மாணவர்களும் பள்ளிக்கு செல்வோம். வகுப்பில் உறங்குவர்கள் தெரியும், பள்ளியில் உறங்குவது அதுதான் முதல் நாள். ஒரு மாணவனுக்கு தான் படிக்கிற வகுப்பறையில் ஒரு நாள் போர்வை விரிச்சு படுத்துக்கலாங்கிறது ஒரு புதிய அனுபவம். அதுல எங்கே படுக்கிறதுன்னு மாணவர்களுக்கு போட்டி நடக்கும். எல்லா மாணவர்களும் ஒன்றாக அமர்ந்து பேசி சிரித்து அதே வகுப்பறையில் உறங்கி ஒரு 2 மணி போல பேருந்து வந்து அந்த பேருந்தினுடைய ஜன்னல் இருக்கை யாருக்கு சண்டை போட்டு பிடிச்சு பேருந்து கிளம்பிய கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் தங்கிடுவாங்க. அப்படி எங்களை கன்னியாகுமரிக்கு முதன்முறையாக அழைத்து போனார்கள். நாங்கள் கன்னியாகுமரியில் காலையில் போய் இறங்கினோம். 50 மாணவர்கள் முதல் முதலாக ஒரு கடலை பார்க்கிறோம், சூரிய உதயத்தை பார்க்கிறோம். கடற்கரையில் நின்று மெல்ல இந்த சூரியன் எங்கள் ஊருக்கும் வருகிறது. அன்றாடம் நாங்கள் பார்த்த சூரியன், எங்களுக்கெல்லாம் மழையை விட்ட வெயில் அதிகம் பிடிக்கும். ஒரு கரைசலில் பிறந்தவர்கள் எல்லாம் வெயில் குடித்து வளர்ந்தவர்கள். எங்கள் உணவில் வெயில் கரைந்திருக்கிறது. அந்த சூரியனும் கடலில் தோன்றுகிற சூரியனும் வேறாக இருந்தது. மாணவர்கள் ஆச்சரியமாக நாங்கள் பார்த்தோம். அப்ப மாணவர்களுக்குள் ஒரு போட்டி வந்தது. அந்த சூரியனை பறித்து உண்பது போல கைகளை நீட்டி பானத்தில் இருந்த சூரியனை ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் கையால் பீத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டோம். என்னடா பண்றீங்க அப்படின்னு டீச்சர் கேட்டா, டீச்சர் அழகா இருக்கு டீச்சர் அந்த சூரியன் பார்க்க, அதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக் கொள்கிறோம்னு. வேடிக்கை பண்ணாம எல்லா பசங்களும் வரிசையா வாங்க அப்படின்னு எங்களை அப்படியே கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாணவர்களிடம் ஒரு சின்ன நீங்கள் போய் வந்த பயணத்தை பத்தி ஒரு பக்கம் எழுதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் தான் எல்லோரும் பார்த்தோம், எல்லோரும் ஒன்றாகத்தான் சுற்றினோம், எல்லோரும் ஒன்றாக தேவையான விளையாட்டுப் பொருட்கள்லாம் வாங்கினோம். அதை எழுத வேண்டும் என்று சொன்ன உடனே மாணவர்கள் ஒருவருக்கு கூட அதை எழுத தெரியல. நான் ஒருவன் மட்டும்தான் அங்கே போய் இறங்கியதில் பார்த்த சூரியனிலிருந்து விடைபெறுகிற போது வாங்கிய மணல் குச்சி வரை எல்லாவற்றையும் எழுதினேன். என்னுடைய டீச்சர் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ கண்டிப்பா ரைட்டர் தாண்டா வரு, உனக்கு எழுதுற ஆற்றல் இருக்கு, உன்னால் உன்னை பார்த்தால் பார்த்த உடனே அதை மனதில் வைத்துக் கொள்ளவும் அதை வரிசைப்படுத்தவும் மொழி வழியாக அதை சொல்லவும் படிப்பவருக்கு அதை காட்சியாக வாக்கவும் தெரிந்திருக்கு, உனக்கு அந்த திறமை இருக்கு, வளர்த்துக் கொள் என்றார்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேரு அந்தோன் பெரிட்டோ. இப்ப வயசு எனக்கு 70 வயசு. நடந்த ஊர் எனக்கு 16-17 வயசு இருக்கும். அப்ப வந்து என் மக்க என் மகனை ஒரு பையனாய பிறந்து பிறந்து இறந்து போகுது. அப்ப ஒரு பையன் கடைசியா அதுவும் இறந்து போச்சு. 3வது பையன் இறந்து போய் எனக்கு பேச்சுனா பேச்சு அவனுடைய பேச்சு சடங்க பேசுறாங்க. இவ பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிறா, பிள்ளைகளை வச்சு பாக்குறதுக்கு தகுதி இல்லாத உள்ளவர். எங்க வீட்டுக்காரா கூட சண்டை விடுறாங்க. அப்போ அவங்களே பேசுகிறாங்க, ஏத்தா விட்டு அவன் சின்ன பிள்ளை தானே, 17 வயசில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டிய, குழந்தைய 3 குழந்தை வைத்துட்டா அதுக்குள்ள அப்பப்போ பிறந்து பிறந்து இறந்து போயிடுதுயா. இது வந்து 3வது பிள்ளை வந்து பிறந்து 11 மாதத்துலேயே இறந்து அதோட பேசுகிறாங்க. இது கவனிக்க முடியாமல் என்னை விட்டுட்டு இவங்க மதுரை கதிரின்னு சுற்றுவாங்க. மதுரையில் அண்ணன் வண்டி வச்சுருக்காரு, என்னையும் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளை பேரவும் கூட்டிகிட்டு போய் ஒரு வீடு பிடிச்சி அவனுக்கு 3 மாதம் வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு சங்கடம்னு சங்கடம் தாங்க முடியாது சங்கடம். அதோட நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், என்னை கொண்டு நீங்கள் வண்டி ஏற்றி, எங்கள் அப்பாவும் இருக்காங்க என்னோட, என்னை வண்டி ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. அதில் என்னையே எங்கள் அப்பாவையும் ஒரு வண்டியில் அம்புட்டு ஜாமானை ஏற்றி ஒரு வண்டியில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டாங்க. இங்கே இருந்துக்கிட்டாங்க. அப்போ எனக்கு பயம் போச்சு, நீங்களும் வாங்கன்னு அங்கே கூப்பிடுறேன். வந்துட்டாரு என்னை கொண்டு ராம்நாட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு வீடெல்லாம் வாங்கி சொந்த விட்டானே வாடகைக்கு இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப வாந்தி வைத்தால என்ன சாப்பாடு ஊட்டலை. அந்த ராம்நாட்டில் வந்து ஹாஸ்பத்திரியில் வந்து காட்டினேன். ராம்நாட் ஹாஸ்பத்திரியில் அப்போ சரியான கவனிப்பு கிடையாது. இப்போ தான் விழுந்து விழுந்து பார்க்குறாங்க. மொழியெல்லாம் தாங்கிட்டு மேலே போகும். பயமாக போச்சு எனக்கு, அந்த தடி இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதோட பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறார் டாக்டர். தூக்கிட்டு வந்து இங்கே வீட்டை வச்சு பார்த்தா பிள்ளைக்கு மேலே மொழி மேலே போச்சு. அப்புறம் என்ன செய்ய, அந்த பிள்ளைய நான் எந்த நாளும் ஒரே அழுகுதான் எனக்கு. என்ன குழந்த ஒன்று 3 குழந்தை வயிற்றுல அழுகுதான். என்னை வந்து அப்பா பேசுறேன், ஏன் அழுகிறேன் கழுவு வயசாக இல்லைனுக்கு இதுதானே 17 வயசு 18 வயசு ஆகுது, குழந்த பெற்ற பேசாமல் கிடையாது. எங்கள் அம்மா தான் என்னை போட்டு துன்புறுத்துவேன், பிள்ளையை பார்க்க முடியாமல் பிள்ளையை பார்க்க முடியலன்னால. நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் தான் பார்க்க முடியல, நீங்கள் என்ன செய்கிறீன்னு. சரி நானும் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு குழந்த உண்டாயிட்டேன். அந்த முத்து பொம்பளை பிள்ளை பிறந்த இலக்கராஜ் பிள்ளை. அதுக்கு நாங்கள் சொல்லணும், இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு, இந்த பிள்ளைவாதம் என்னை காப்பாற்றிட்டாங்க. அவர் டாக்டர் இருந்தால் நல்ல டாக்டர்மா வந்து வந்து பார்த்துக்கிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. வந்து வந்து பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைக்கு மாத்திரை வந்து இது டானிக்லாம் எழுதி கொடுப்பா, அது வாங்கி வாங்கி கொடுப்போம். ஆள் நல்லா பொத்து பொத்து வாங்கிட்டேன்.
0: கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: எல்லோரும் பயணம் போகிறார்கள், எழுத்தாளரும் பயணம் போகிறார். ஆனால் எழுத்தாளருடைய பயணத்தில் அப்படி என்றால் எழுத்தாளருடைய பயணம் என்றால் என்ன அப்படின்னா, பொதுவாக நாம் எல்லோருமே பயணம் செய்கிறோம், சுற்றுலா செல்கிறோம், குடும்பத்தோடு செல்றோம், கல்யாணத்துக்கு போகிறோம், அலுவல் நிறுத்தமாக செய்கிறோம், ஏதோ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். பெரும்பான்மையான நம்மளுடைய பயணத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது, மகிழ்ச்சியை தேடித்தான் போகிறோம். அங்க போனா இங்க இருக்கக்கூடிய பிக்கல் பிடுங்கள் இல்லாம, பிரச்சனை இல்லாம ஒரு வார காலம் டெல்லியில் போய் சுற்றி பார்க்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு பிடித்த இடத்தில் போய் ஒரு 5-4 நாட்கள் ஓய்வு எடுக்கலாம் என்று மகிழ்ச்சியை தேடி போகிறார்கள். அந்த மகிழ்ச்சியை தேடுகிற பயணத்தில் அவர்கள் மகிழ்ச்சியை பெறுகிறார்களா என்றால் பெறுகிறார்கள். வீட்டில் இருக்கிறத விட அதிக பிரச்சனை, அதிக நெருக்கடி, அதிக சோதனைகள் அவர்களுக்கு நடக்குது. ஆனால் எழுத்தாளருடைய பயணம் என்பது மகிழ்ச்சியை தேடிய பயணம் அல்ல, உண்மையை தேடுகிற பயணம். ஒரு எழுத்தாளன் பயணம் செய்யும் போது அவனுடைய முதன்மையான நோக்கம் ஒரு உண்மையை கண்டறிவதற்காக. பாட புத்தகத்திலோ யாரோ சொன்னார்கள் என்றோ எங்கோ கேட்டோம் என்றோ ஒன்றை பற்றி கொண்டு அப்படி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அங்கே போகிறான். உண்மையில் அங்கெல்லாம் இப்படியான அரசர்கள் இருந்தார்களா, கோட்டைகள் இருந்ததா, வரலாறு உண்மைதானா, பண்பாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதை சொல்கிறார்களே அது நிஜம்தானா என்று உண்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் எழுத்தாளர்கள் செல்றாங்க. அவர்கள் சுற்றுலா பயணிகள் அல்ல, அங்கே போய் சுற்றுலா மையங்களை பார்க்கவும் மாட்டார்கள். ஒரு பெண் பயணி இருந்தார், அவர் ரொம்ப புகழ்பெற்ற பயண நூல்களை எழுதியவர், டர்விலா மர்ஃபி அப்படிங்கிற ஒரு பெண் பயணி. அவருக்கு என்ன சிறப்பு என்றால், பெண்கள் தனியே பயணம் செய்யக்கூடாது என்ற பொதுவாக சொல்லுவார்கள், இன்னொன்று அப்படியெல்லாம் தடை இருந்தது, சில நாடுகளுக்கு பெண்கள் தனியாக போனால் ஆபத்து, அவர்களுக்கு நெருக்கடி உருவாகும் என்பதால் இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண் உடை தரித்துக் கொண்டு, ஆணை போல பெயர் சூட்டிக் கொண்டு, ஆண் போலவே ஒரு பேரில் டிக்கெட் வாங்கி பயணம் செய்து எத்தியோப்பியா முழுவதும் ஒரு கோவேறு கழுதையில் பயணம் செய்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. குறிப்பு சொல்லுகிறார்கள், எழுத்தாளருடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குறிப்பு சொல்றாங்க. என்ன குறிப்பு அப்படின்னா, நீங்கள் பயணம் செல்வதற்கு முன்பு எங்கே பயணம் செல்ல வேண்டும் என்று ஒரு திட்டத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். எந்த இடத்திலிருந்து எங்கே போவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று எல்லாவற்றையும் துல்லியமாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். கடைசியாக இதை எதையும் செய்யாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த புகழ்பெற்ற இடத்தையும் போக பார்க்க கூடாது, எந்த குறிப்பிட்ட நேரத்திற்கும் போய் சேரக்கூடாது, எந்த வசதியோடும் அங்கே போய் தங்கக்கூடாது. இதுதான் ஒரு எழுத்தாளருடைய பயணம் என்று. ஏன் அவர்கள் அந்த எழுத்தாளர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார்கள் என்றால், அப்படித்தான் எழுத்தாளர்கள் அவர்கள் மேற்கொண்ட பயணங்கள் எல்லாம் உலகம் செல்லுகிற திசையோடு இணைந்து சென்றதல்ல. டிக்கெட் ரிசர்வ் பண்ணி, ரூம் ரிசர்வ் பண்ணி, அங்கே இத்தனை மணிக்கு இந்த உணவு வேணும் என்பதை பதிவு செய்து கொண்டு அங்க போய் நீங்க பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வர்றது பயணம் அல்ல. தாஜ்மஹாலுக்கு நீங்கள் போனால் தெரியும், தாஜ்மஹாலை பார்ப்பவர்களை விட தாஜ்மஹால் முன்னால் புகைப்படம் எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். காரணம், தாஜ்மஹால் முன்னாடி ஒரு புகைப்படம் எடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நிறைவு பெற்றுச்சு. அவர்களே ஒரு 5 நிமிடம் தன்னை காவலனுடைய சின்னமாக நினைத்துக் கொள்றாங்க. அதுக்குன்னே ஒரு பெஞ்ச் இருக்கு. நீங்க தாஜ்மஹால்ல போனீங்கன்னா தெரியும், அந்த பெஞ்சில் உட்கார்ந்தாதான் ஃபுல் தாஜ்மஹால் தெரியும். போகிற வருகிறவர்கள் எல்லாரையும் அங்க உட்கார வச்சு ஒரு புகைப்படம் எடுப்பாங்க, அதுக்கு புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த தாஜ்மஹால் எப்படி கட்டப்பட்டது, ஏன் யமுனை நதியினுடைய கரையில் கட்டப்பட்டது, 13 குழந்தைகளுடைய தாயாக இருந்த ஒரு பெண்ணுக்கு உலகில் வேறு எங்கேயாவது இப்படி ஒரு காதல் சின்னம் வைத்திருக்கிறார்களா என்ன? இல்லையே.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: நம்ம கிராமத்தில தெரியும், கிராமத்துல 10 பிள்ளைகளுக்கு மேலே பெற்றால் அந்த தாயெல்லாம் மிக உயர்ந்தவர். ஏன்னா அவ்வளவு பார்த்துட்டாங்க அவங்க வாழ்க்கையில். அந்த தாய்க்கெல்லாம் ஊரில் ஒரு பெருமை உண்டு. என்னன்னா, யாராவது ஒருத்தரை ஆசீர்வாதம் செய்தால் அவர்கள் நல்லா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அது அல்ல, இவர்கள் போய் அங்க ஒரு புகைப்படம் எடுப்பாங்க. இப்போ எப்படின்னா, அங்க போனவுடனே ஒரு செல்ஃபி, ஒரு போட்டோ, இன்னும் சொன்னா உடனே அதை ஃபேஸ்புக், ட்விட்டர், ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு பயணம். அதெல்லாம் நண்பர்களே, பயணம் உங்களை நீங்கள் அற்ப அளவுக்கு மகிழ்ச்சி படுத்திக் கொள்ளாதீர்கள். ஆழமான அளவுக்கு மகிழ்ச்சி படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிங்கள். அப்படின்னா, இந்த பயணத்தின் வழியாக நீங்கள் புதிய உலகத்தை, புதிய மனிதர்களை, புதிய உணவை, புதிய தேசத்தை, புதிய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வதுதான் பயணத்தினுடைய நோக்கமே. நீங்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யும் போது என்னவெல்லாம் இல்லாமல் போகிறது பாருங்கள். ரயில் ஏறிய மறுநிமிடம் எனக்கு என்னுடைய பெயர் இல்லை, என்னுடைய படிப்பு இல்லை, என்னுடைய எந்த தகுதியும் இல்லை. நான் எந்த அதிகாரியாக இருந்தாலும் அல்லது சாமானியனாக இருந்தாலும் எல்லோரும் ஒரே போல டிக்கெட் எடுத்திருக்கோம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம். அப்படி என்றால் நம்முடைய அடையாளங்களை எல்லாம் ஒரு பயணம் உடனே நீக்கிறது. இதே பயணத்தில் 10 ரூபாய் வைத்திருக்கவரும் பயணம் செய்கிறார், 10,000 வைத்திருக்கவரும் பயணம் செய்கிறார், 1,00,000 வைத்திருப்பவரும் பயணம் செய்கிறார். அப்படின்னா பொருளாதார வேறுபாடுகளை கடந்தும் உங்களை அந்த ரயிலில் அங்க கூட்டி போய் விட்டுரும். என்ன பார்க்க போகிறீர்கள், எதற்காக போகிறீர்கள், எங்கே அங்கே சுற்றி அலைய போகிறீர்கள் என்பதை பற்றி ஒரு அனுபவம் புதுசு புதுசா மாறிக்கே இருக்கும். புதிய மனிதர்களை பார்ப்பது, புதிய உணவை ருசிப்பது, புதிய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வது என்பது மனிதனுடைய அடிப்படையிலேயே இருக்கிற இயல்பு. மனிதன் ஒரே இடத்திலேயே வாழ விரும்பியவனும் அல்ல, வாழ்ந்தவனும் அல்ல. மனித குல வரலாற்றை படித்தால் தெரியும், மனிதன் இடமிட்டு இடம் போய்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு முறை போகும் போதும் புதிய பண்பாட்டை உருவாக்குகிறான், அந்த பண்பாட்டை செழுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான், வளர்த்தெடுக்கிறான். அப்படின்னா மனிதனுடைய இயல்பிலேயே பயணம் அடிப்படையாக இருக்கிறது. சிவராம காரந்த் என்ற ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கிறார். அவர் பயணத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருக்கார். அழகான குறிப்பு அது. நாவிற்கு தாகம் எடுக்கிறது, தண்ணீர் குடிக்கிறோம், அப்படி கண்ணிற்கும் தாகம் எடுக்கும் என்று சொல்லுகிறார். கண்கள் தாகம் எடுக்கக்கூடியது, சிலவற்றை பார்க்க வேண்டும் என்று கண்கள் விரும்பும். கண்ணினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கால்கள் தான் உதவி செய்யும் என்று சொல்றார். அப்படின்னா நீங்க பயணம் செய்வது உங்கள் கண்ணிற்கு ஏற்படுகிற தாகம், உங்கள் கால்கள்

0: அங்கே சென்று அந்த இடத்தை பார்த்து அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்கிறது. நான் புத்தரை ஆராதனை செய்தேன், புத்த மடாலயத்திற்கே சென்று புத்த துறவியாகிவிட வேண்டும் என்று ஆசை கொண்டேன், அதற்காக புத்தர் சென்ற இடங்களை எல்லாம் பார்க்கலாமே என்று புத்தர் பிறந்த இடத்திலிருந்து புத்தர் எங்கெல்லாம் சுற்றி தெரிந்தாரோ அங்கெல்லாம் அலைந்து தெரிந்தேன். அந்த தாகம் என் கண்ணிற்கு வந்தது, கால்கள் உதவி செய்தது. மனிதனுடைய அறிவு நண்பர்களே மனிதனை காப்பாற்றப் போவது அவனுடைய கால்கள் தான். உங்கள் கால்கள் முடங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கை முடங்கிவிட்டது என்றுதான் பாதி அர்த்தம். இன்னொருவர் துணை கொண்டு நீங்கள் வாழலாம், இன்னொருவர் துணை கொண்டு பயணம் செய்யலாம், அதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் வசதி. ஆனால் உங்கள் சொந்த கால்கள் உங்களை எங்கே அழைத்து செல்லும், எங்கெல்லாம் கூட்டி செல்லும், எதையெல்லாம் ஏற வைக்கும், எங்கெல்லாம் சுற்றி தெரியும் என்று உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருவருடைய கால்களையும் வணங்குகிற பண்பாடு நம்முடைய இந்தியாவில் இருக்கு. காரணம் தலைகளை அல்ல, வணங்க வேண்டியது பூமியோடு தொடர்புடைய கால்கள் தான் என்று. எத்தனையோ தலைகள் கொண்ட எத்தனையோ கைகள் கொண்ட கடவுள்கள் இருக்கிறார்கள். மூன்று கால்கள் கொண்ட கடவுளை நான் இதுவரை கண்டதே இல்லை. இரண்டு கால்கள் தான் கடவுளுக்கும் இருக்கிறது, பூமியோடு சொந்தம் கொண்ட கால்கள் அது. அந்த கால்கள் உங்களை எங்கே அழைத்து சொல்லும் யோசித்து பாருங்க. உங்க கால்கள் உங்களை எங்கெல்லாம் அழைத்து சென்றிருக்கிறது.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இந்த ராணியையும் அந்த ராஜாவையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுதான் இந்த சேவனுடைய வேலை. உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும் நினைப்பேனா? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். எனக்கு மத்தியான சாப்பாடு.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: யோசித்து பாருங்க, உங்க காதல் உங்களை எங்கெல்லாம் அழைத்து சென்றிருக்கிறது? சரியான இடத்திற்கும் அழைத்து சென்றிருக்கிறது, தவறான இடத்திற்கும் அழைத்து சென்றிருக்கிறது, போக வேண்டிய இடத்திற்கும் கூட்டி சென்றிருக்கிறது, போக கூடாத இடங்களுக்கும் அழைத்து சென்றிருக்கிறது. காதல் பேதம் அறியாது. மனதுதான் தெரியும், அறிவுதான் தெரியும், ஆசைதான் தெரியும். ஆனால் இந்த கால்கள் உங்கள் அழைத்து சென்ற இடங்களுக்கு சென்ற போதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியை அடைந்தீர்கள், சில நேரம் வருத்தத்தை அடைந்தீர்கள், சில நேரங்களில் குற்ற உணர்வுக்கு சென்றீர்கள். ஒரு பயணம் என்பது எளிதானது அல்ல என்பர்களே. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனை உருவாக்குவதில் ஒரு பெரும்பங்கு வகிக்கிற ஒரு முக்கியமான இயக்கம் என்றுதான் சொல்லுவேன். அப்படி ஒரு பயணி தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் ஒரு சாதாரண பள்ளி ஆசிரியராக மந்தை வெளியில் வேலை செய்தார். அவருடைய தந்தை, அவருடைய தாத்தா எல்லாரும் இது போல ஊர் சுற்றிகள். சின்ன வயசுலயே அவருக்கு அதுல ஆர்வம் வந்தது. நம்மளும் நிறைய இடங்களுக்கு போகணும், பாக்கணும் அப்படின்னு அவருடைய தந்தை சொல்லுவார். என்னப்பா இங்க இருக்கிற சென்னைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற மலைவாழ் மக்கள் காட்டுல இருக்கிறாங்க, அவர்களை பார்க்க வேண்டாமா? அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? மனிதர்களே போகாத இடங்கள் எவ்வளவோ இருக்கு, அங்கெல்லாம் நீ போய் பார்க்க கூடாதா அப்படின்னு இவர் தன்னுடைய இளமையில் ஒரு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். அந்த எழுத்தாளருடைய பெயர் பிலோ இருதயநாத், தமிழர். அவர் வேறு வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தவில்லை, ஒரு சாதாரண சைக்கிள். அந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் இந்தியா பூரா சுத்தி இருக்கிறார். வசதியானவர் அல்ல, கிடைக்கிற இடத்தில் கிடைப்பதை சாப்பிட்டுக் கொண்டு சைக்கிளிலேயே படுத்து தூங்குவார். நீங்கள் இணையத்தில் அவருடைய புகைப்படத்தை தேடி பாருங்கள். சைக்கிளில் எப்படி படுத்து தூங்குவது என்பதற்கு ஒரு கட்டை வச்சிருக்காரு. சைக்கிள் மீது அந்த கட்டையை வைத்து சைக்கிளிலேயே சீட்டை அப்படி மாத்தி தூங்கக்கூடியவர். எல்லா இந்தியாவினுடைய மலைவாழ் மக்களையும் நேரே போய் அவர்கள் வசிப்பிடத்திலேயே பார்த்திருக்கிறார். அந்த பயணம் போவதெல்லாம் இன்றைக்கு இருப்பது போல இவ்வளவு சாலை வசதி கிடையாது, ஆபத்தான பயணங்கள் என்று அஞ்சியவை அவை. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, தரையில் வசிப்பவர்களுடைய மேலானவர்கள் தான் மலை மீது வசிக்கிறார்கள் என்று அவர் எழுதுகிறார். நாம் அவர்களை நாகரிகமற்றவர்களாக பல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, பண்பாட்டில் மிக உயர்ந்தவர்கள் தான் மலை மீது வசிக்கிறார்கள், மலைவாழ் மக்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் பெருமை பேசுகிறார். அவர் 30 நூல்களை எழுதியிருக்கிறார். நிறைய புத்தகங்கள் இப்ப அச்சுல கூட கிடையாது, யாரும் திரும்பி போடவும் இல்லை. எங்காவது நூலகத்துக்கு போனீங்க என்றால் பார்த்தால் அவருடைய புத்தகத்தை மறக்காமல் படியுங்கள். அதில் ஒரு புத்தகம் இருக்கிறது, பயணம் கலை அப்படின்னு. பயணம் என்பது ஒரு கலையாம், பொழுதுபோக்கு அல்ல, மகிழ்ச்சியை தேடுகிற விஷயம் அல்ல, அது ஒரு கலை.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செல்வி, சூசியூர் பட்டத்தில் இருக்கேன். அடுத்து நாங்கள் ஃபீல்டு ட்ரஸ்ட்டில் ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து நாங்கள் சும்மா தான் வீட்டில் இருந்தோம். இப்போ நாங்கள் ஃபீல்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வேலையை என்னுடைய வேலையை எங்கள் வேலை ட்ரஸ்ட்டில் வேலை பார்த்துட்டு என்னோடய தேவைகளை நான் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இல்லை, இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி யாருடைய உதவியும் நம்மளுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த உதவி நம்மளுக்கு இல்லாமல் என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்கிற மாதிரி, அம்மா அப்பாவை நானே பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கேயும் போக மாட்டோம், வேணும் வரமாட்டோம், வீட்டிலே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம், யாரோடையும் இவ்வளவுக்கு பேச்சுவார்த்தை இருக்காது, வீட்டிலே இருந்துட்டு அப்படியே இருந்துக்கிறோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா உலகங்களை பார்க்குற மாதிரி எல்லா இடமும் போகிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் எல்லாருமே, நம்ம எல்லாருக்கும் பாரமாக இருப்போமோ அப்படின்னு தோணதான் செய்யும். அது நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாங்க. அதோட நாங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எல்லோரும் இதேமாரி இங்கே நிறைய பேர் இருக்கோம். ஒரு 20 பேர் இங்கே இருந்து வேலை பார்க்குறாங்க. எல்லோரும் ஒன்றாவே இருந்து ஒன்றாவே பேசி கொண்டு பழகி நாங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி ஜாலியாக போய்கிட்டிருக்கோம். என்னோடய வாழ்க்கையில் வந்து இது ஒரு நல்ல திருப்பமாக இருக்குது. இந்த வேலை வந்து கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி என்னுடைய என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் நானே வந்து பார்த்துக்கிற மாதிரி, யார்கிட்டையும் இது பண்ணாத அளவுக்கு என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்கிற மாதிரி அந்த வேலையில பார்த்துக்கிறேன். அதேமாதிரி இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லா இடமும் நாங்களே போகிறோம் வரோம். நான் இப்போ வெளியில் போகிறதா இருந்தாலும் என்னுடைய தேவைகளை நானே பார்த்துட்டு வந்துடுவேன், யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அந்த இது இருக்கேன். எனக்கு அந்த யாருடைய உதவி இல்லாமல் நான் இருக்கேன், என்னுடைய தேவைகளை நானே பார்த்துக்கிட்டு. அதே மாதிரி எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருக்கோம், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: இந்த கலையை நீங்கள் எளிதாக செய்துவிட முடியாது. ஒருவேளை ஏமாற்றப்படக்கூடும், மோசமான அனுபவங்கள் நடந்திருக்கலாம், போற இடத்தில் உங்களுக்கு தவறான சில வேலைகள் நடந்திருக்க கூடும். ஆனாலும் பயணம் ஏன் போக வேண்டும் என்பதற்கு சொல்றார். அழகாக எழுதப்பட்ட ஒரு எளிமையான பயணத்தை அறிமுகப்படுத்துகிற புத்தகம் அது. அந்த புத்தகத்தில் அவர் மலைவாழ் மக்களை பார்ப்பதற்காக ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். போகிற நேரத்தில் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியல. வேலை செய்து கொண்டிருந்த ஒரு விவசாயியிடம் அவர் கேட்கிறார், இங்கிருந்து இந்த மலைக்கு எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு. அவர் அமைதியா இருக்கார். இவர் இரண்டாவது முறையும் கேட்கிறார், இந்த மலைக்கு எவ்வளவு நேரம் மேல போகணும் அப்படின்னு. விவசாயி பதிலே சொல்லவில்லை. இவர் பதில் சொல்ல நடப்போம்னா அவர் பாட்டுக்கு நடக்கிறார். ஒரு கொஞ்ச தூரம் நடந்த முன்னாடி அந்த விவசாயி சொல்றாரு, ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு. இவர் திரும்பி அவரை பார்த்து கேட்கிறார், இது அப்பயே சொல்லிருக்கலாம்ல, நீங்க எவ்வளவு வேகமா நடப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி என்றால் விவசாயிகள் எவ்வளவு நேரம் ஆகும்னா நீங்க நடக்கிறது எவ்வளவு வேகம், உங்களால எப்ப போக முடியும் தான் சொல்ல முடியுமே தவிர எல்லாருக்கும் ஒரு மணி நேரத்துல போயிட முடியாது. அவர் ஒன்றை புரிந்து கொள்கிறார், இவர்களை நாம் பாமரர்கள் என்று தவறாக நினைத்திருக்கிறோம், அவர்கள் பட்டறிவின் வழியாக சரியாக வழிகாட்டுகிறார்கள். அவர் தான் சரியா சொல்றாரு, உங்க வேகத்துக்கு ஒரு மணி நேரம், ஒருவேளை இந்த விவசாயி போனால் அரை மணி நேரத்துல போயிடலாம், அதே மலைவாழ் மக்களில் ஒருவராக இருந்தால் 20 நிமிஷத்துல கூட போயிடலாம். அவர்களுடைய உடல் தகுதி நடக்கிற விதம். இவர் மலையின் மீது போகிறார், அந்த மக்களை பார்க்கிறார். அங்கே தங்குமிடம் வசதிகள் எல்லாம் இல்லை. எங்கே தங்குவது என்று கேட்டபோது அவர்கள் சொல்றாங்க, எங்க வேணாலும் தங்கிக்கோங்க, எல்லாமே உங்க வீடு தான், நீங்க வராத ஆள் வந்திருக்கிறீங்க, உறவினர் போலதான் எங்களை தேடி வந்து எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மனதிற்காகவே தங்க அனுமதிக்கிறோம் என்று தங்க வைக்கிறார். ஒரு வீட்டில் தங்குகிறார். அந்த வீட்டில் இவர் போய் தங்கிய உடனே இருந்து கேட்கிறாங்க, கல்லை போட்டுருமா அப்படின்னு. இவருக்கு புரியல, கல்ல போடுறதுதான் தலையில ஏதாவது கல்லை எடுத்து போட்டுருவாங்களா அப்படின்னு. கல்ல போடவேங்கிறாங்க, 2 தடவை கேட்கிறார். 3வது தடவையும் அவர்கள் சொல்றாங்க, கல்லை போட்டுருவோமே அப்படின்னு. சரி துணிந்து பரவாயில்ல, கல்ல போட்டா போட்ட வேண்டிதான், கல்ல போடுங்க. இவர் அமர்வதற்காக ஒரு கல்லை கொண்டு வந்து போடுகிறார்கள். தரையில் உட்கார வைத்து அவரை சாப்பிடக்கூடாது, ஒரு கல்லின் மீது அவர் அமர வைத்து சாப்பிட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நாம் இப்படி அவர்களை பத்தி தேவையே இல்லாத நிறைய கட்டுக்கதைகளே அச்சத்தை கொண்டிருக்கிறோம், உண்மையில் அப்படியானவர்களெல்லாம் அல்ல என்று.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

கடற்கரை ராகம் இது ராணுங்கள் காதலடா அடுத்தவர் ரா.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தனீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது உரை வீச்சு என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நண்பர்களே, நானே நிறைய இந்த பழங்குடி மக்களை அவர்களுடைய வசிப்பிடத்தில் இந்தியாவில் வேறு வேறு மாநிலங்களில் பார்த்திருக்கிறேன். மிக தூய்மையானவர்கள், மிக சுத்தமானவர்கள். சரியாக மதியம் 12 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழங்குடியை நான் அறிவேன். அப்படின்னா அவர்கள் அந்த நேரத்தில் சாப்பிடுகிறார்கள். எந்த பழங்குடி மக்களில் எவரும் 2 மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுகிற மனிதனே கிடையாது. இதையெல்லாம் விட இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய இதய நோயோ, சர்க்கரை நோயோ அல்லது ரத்த கொதிப்போ எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. மலையிலிருந்து அவ்வளவு இறங்கி ஏறி பிரசவிக்கக்கூடிய ஒரு தாய் கூட

0: தெரிந்து கொள்ள விரும்பாதவர்களை எல்லாம் நமக்கு தெரிய வைக்கிறார். வெறும் சுவாரஸ்யத்துக்காக மட்டுமல்ல, இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இவர்கள் மேம்பட வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், யார் கவனத்திற்கெல்லாம் அது செல்ல வேண்டுமோ அதையெல்லாம் செய்வோம் என்று. இப்படி வெறும் பயணியாக போய் பார்த்தால் இதையெல்லாம் ஒரு பத்திரிகையாளரே செய்திடலாமே சார், இவர் ஏன் எழுத்தாளர் அப்படின்னு ஒரு கேள்வி எழக்கூடும். எங்கெல்லாம் சென்றாரோ அதே போன்ற காட்சி சங்க இலக்கியத்தில் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் ஆய்ந்து எழுதியிருக்கிறார். இந்த காட்சி, இந்த மலை மீது இருக்கக்கூடிய கொல்லிமலையில் இருக்கக்கூடிய இந்த காட்சி சங்க இலக்கியத்தில் எந்த பாடலில் எப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறது என்று, அதுதான் அவரை எழுத்தாளராக. ஆனால் பிலோ இருதயநாத் என்பவர் ஒரு பெரிய ஆய்வாளரா எழுத்தாளரா என்றால் இல்லை. ஒரு நாட்டிற்கு விசா வாங்கணும்னா அவ்வளவு எளிதல்ல, அந்த நாட்டினுடைய பணத்தை எடுத்து செல்வதென்றால் எளிதல்ல, காலரா பரவி இருந்த காலம் என்பதால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போவதும் எளிதல்ல. இவ்வளவு பயண தடைகள் இருந்த காலத்திலேயே அத்தனை நாடுகளுக்கு அவர் போயிருக்கிறார். ஒவ்வொரு பயணத்தையும் ஒரு சிறு சிறு நூலாக எழுதியிருக்கிறார். இரண்டு தொகுதிகளாக ஏ கே செட்டியாரனுடைய பயண அனுபவங்கள் கட்டுரை நூலாக வந்திருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும் ஒருவர் பயணத்தின் வழியாக எத்தனை புதிய புதிய புதிய புதிய அனுபவங்களை பெறுகிறார் என்று.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம். மீண்டும் மீண்டும்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நெய்னா. எனக்கு வயசு இப்போ 85. நான் கடை வச்சு ஸ்டால் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். ரொம்ப காலமும் அந்த மெயின் ஷாப்லயே தெரியா ஷாப்பு ஒரு அப்போ விருத்தி எல்லாம் வச்சு இப்போ தான் எல்லாம் விருத்தி ஆகி போச்சு. எல்லாம் செடி இஞ்சி விளையும் உற்பத்தி இஞ்சி மல்லிகைப்பூ செடி இஞ்சி இருந்தால் எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போகுது. இப்போ அது வந்து அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போக இஞ்சி வியாபாரி புரோக்கர் இருக்கா வாங்கி கொடுக்குறது. இப்போ அதான் தொழில் ஓடிக்கிட்டு.

0: தீவுக்குள்ளே மல்லிகை பூச்செடி. அப்போ வந்து பஸ்ஸில் வந்து ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சுல, பாமனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ட்ரெயின் விட்டுக்கிட்டு இருந்தா, அதில் தான் இந்த பஸ் இருந்து இதெல்லாம் கொண்டு வந்து விட்டு பாமன் டு ராமேஸ்வரத்தையும் போட்டு ஓடும். ரோடெலாம் கிடையாது, சும்மா சில இடத்துல கல்லூரியில் போட்டு ரோடு இருந்துச்சு, அதில் வந்து மணல் இருந்துச்சு, அந்த அக்கா மறுத்துக்கிட்டால அந்த மணல் தான் இப்போ அந்த பாலம் கட்டின பூரா அந்த மணலை பூரா கொண்டு சேர்த்தது, சேர்த்து அப்புறம் அதிலே போட்டு ஓடுனது. பெரிய மணல் மேடு, அந்த மணல் பூரா தான் இப்போ பாமன் பாலத்துக்கு இது கொண்டு போகல, அங்கே கொண்டு சேர்த்துட்டாங்க. இல்லை, சரியான உயரம் கிட்டது இந்த இருக்கும் இந்த தென்னமரத்தோட உயரமான மணல் மேடு, அதை காலி பண்ணிட்டு இப்போ அந்த ரோடு போட்டு இப்போ சமதரே ஆக்கி வச்சிருக்கா. அப்போலாம் வீடு சும்மா சொப்பை, அதான் சொல்லுவோம் கூரை வீடு தான் எல்லாமே. இந்த ஒரு சட்டம் வாங்கணும், கம்பு சட்டம் ஒன்றணும், கம்பு முருங்க கம்பு இல்லைன்னா இந்த இது பணம் சட்டம் தென்னஞ்சட்டத்தை ஒண்டி தான் வீடு கட்டுறது. இப்போ எல்லாம் சென்ட்ரிங்க அது இதுன்னு இப்போ இதாக போச்சுல. குதிரை வண்டி இருந்துச்சு இங்கே, நிறையா குதிரை ஒன்று விளையாட்டில் நிறையா குதிரை வண்டிச்சு, குதிரை வண்டி ஜாஸ்தி ராமேஸ்வரத்துலேயே 150-200 குதிரை வண்டி தான் அங்கே எங்களுக்கு யாத்திரை பூரா குதிரை தான் வண்டி. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு கொண்டு விடுவாங்க, அதே வஞ்சி குதிரை வண்டி வரும், பாமலூர்லேயும் போவாங்க. இப்போ அந்த குதிரை வண்டிலாம் வஞ்சி போச்சு, இந்த பஸ் வந்து போனால் எல்லாம் போயிடுச்சு, ஆட்டோ வந்துருச்சு. பத்தாவுக்கு எங்கள் கல்யாணம் காட்சி முடிஞ்சால் எங்கள் முஸ்லீம் திருவிழா, அப்போ வந்து எங்கள் ஆளுக்கு பெரிய ஆளுக்கு இருந்தா இந்த கிட்டிக்கும் படிப்பா அந்த சிலம்பு விளையாட்டு விளையாடுறது. இப்போ அதெல்லாம் அந்த ஆளுக்கெல்லாம் இறந்து போனால் ஒரு பெரும் கூட்டமே வரும். கல்யாணத்துலேருந்து சிலம்பு விளையாடுறது, மெயின் பஜார்லேயே வந்து விளையாடுவா. அதுக்கு ஒரு ஆள் பாட்டு வசதி பாட்டு படிப்பார், மணி அடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் இப்போ அந்த ஆளுக்கெல்லாம் போயிச்சு, இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப நன்றி.
1: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசைFM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோன்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டு அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போலே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நாஜான் ஹோரே.
3: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு வந்து இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் மேட்ச் போயிருக்கு. இதுல வந்து இந்தியா வந்து 50 ஓவர் அடித்து 351 அப்படின்றதுமே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து 352 அடிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் போடுறேன் அப்படின்னுமே டிசைட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் நம்ம இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு மேட்ச்சில் வந்து வெஸ்ட் இண்டியன்ஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதில் KL ராகுல் அவங்களுமே ரொம்பவே சூப்பராக விளையாண்டுருக்காங்க. சரி, இவங்களோட ஃபுல் நேம் தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியும்க்கா, இவங்களுடைய ஃபேன் தான் நான். அதாவது KL ராகுல் அப்படின்னா கண்ணூர் லோகேஷ் ராகுல், கரெக்ட் தானே?
3: ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கான சிறப்பு நாள் என்னதுன்னு தெரியுமா?
4: இன்னைக்கு என்ன சிறப்பு நாள்?
3: இன்னைக்கு வந்து வேர்ல்டு டீச்சர்ஸ் டேவாம்.
4: ஓ அப்படியா, உலக ஆசிரியர்கள் தினமா?
3: அதாவது நம்ம வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி மட்டும்தான் டீச்சர்ஸ் டே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம்ல, அது வந்து தேசிய ஆசிரியர் நாள். அதாவது ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்களோட பிறந்த நாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து இந்தியாவில் மட்டுமே ஒரு தேசிய தினமாக இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடுறோம். ஆனால் இது வந்துட்டு அக்டோபர் 5, அதாவது உலக ஆசிரியர் தினம். இதுலேயுமே எப்பயும் போல தான் ஆசிரியர்களோட உரிமைகள், பொறுப்புகள், அவங்களோட முக்கியத்துவத்தெல்லாம் ஒரு போற்றுற விதமாக தான் இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. சரி, அடுத்ததான் இன்னைக்கு நம்ம வந்து என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலர்ல வந்து என்னென்னலாம் பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க சொல்லணும். இப்போ வந்து சிவப்பு கலரில் என்னென்னலாம் பொருள் இருக்குது அப்படின்னு உங்களுக்குமே தெரியும்னா, ஒரு 5 பொருள் இல்லைனா 5க்கு மேலே நீங்கள் சொல்லலாம். 7094 43 99 99 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததான் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் HPV தடுப்பூசி போடுறாங்களா, அதாவது 2011ஆம் ஆண்டு 9ஆம் மாதத்தில் இருந்து 2012 9ஆம் மாதம் வரை பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம், பெண், அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்ற மாதிரி. இந்த ஊசி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து 10,000 கிட்ட வருமா, ஆனால் இதை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இலவசமாகவே இந்த ஊசி வந்துட்டு போடுறாங்க. அதாவது வந்துட்டு இது எதுக்காண்டி போடுறாங்கன்னா, புற்றுநோய் அது சம்மந்தமாக, அதாவது கர்ப்பப்பையில் அந்த புற்றுநோய் வர்றது, மார்பகம் அங்கே புற்றுநோய் வர்றதுல, அதுக்கெலாம் வந்துட்டு ஸ்பெசிஃபைடாக தான் இந்த ஊசி போடுறாங்களாம். சரி, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:14 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான்ஹோரே.
4: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
5: ரகசிய கோழி, இது உதயசங்கர் தாங்க எழுதுனாங்க.
4: சரி ஓகே, அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கலர் சொல்லுவோம். அந்த கலரில் உள்ள பொருட்கள்லாம் ஒரு 5 இல்லைனா 5 மேலே நீங்கள் சொல்லணும். அதான் இன்னைக்கான கேம். சரி, இப்போ நம்ம என்ன கலர் கேட்டிருந்தோம்?
5: சிவப்பு கேட்டிருந்தோம்க்கா.
4: ஆமாம், நம்ம வந்து சிவப்பு கலர் வந்து கேட்டிருந்தோம். சிவப்பு கலரில் உங்களுக்கும் நிறைய பொருட்கள் தெரியும்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வாசிச்சிட்றீங்களா?
5: ம், ஓகேக்கா. அபி வடையை தின்று கொண்டிருந்தான். டக்கென்று அந்த காகம் தூக்கி கொண்டு அந்த வடையை கம்பத்தின் மேல் போய் உட்கார்ந்தது. அவன் அழுது கொண்டே இருந்தான். அபி அழுது கொண்டிருப்பதை பார்த்து,
4: சரி அதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களானா?
6: நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல லேட்டர் மழை பெஞ்சிச்சு காலையில, அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
4: ஓகே, நான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா.
6: ஆமா, காலையில சரியான வெயில் அடிச்சிச்சு. இன்னைக்கு காலையில சரியான வெயில், ஒரு 10 மணிக்குள்ள மழை பெய்யவும் கொஞ்சம் மாறுச்சு.
4: ஓகேண்ணா, ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம் கேட்டீங்களானா?
6: கோவம்பழம்
4: நம்ம மீரா யூசுஃபனாவுமே ஒரு 5 பொருட்கள், அதாவது 4 பொருட்களை சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததா பாமன்ல இருந்து தீனா அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது சிவப்பு நிறத்துல காரு, அதுக்கப்புறம் ரோஸ் பூவு, ஸ்ட்ராபெரி, தக்காளி, பச்சை மிளகாய், நிறைய பதில்களை சொல்லியிருக்காங்க. நன்றினா அவங்களுமே மீசை முறுக்கு பாடத்துல இருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கொடுத்துடலானா நன்றினா. சரி, இப்ப நீங்க வாசிச்சிடுறீங்களா?
5: ம், ஓகேக்கா. அதுக்கப்புறம் வடையை அவனிடம் திரும்பி கொடுத்தது காக்கா. அதை வாங்கி ஆளுக்கு பாதி பிரித்து சாப்பிட்டார்கள். ரெண்டு பேரும் சிரித்து கொண்டே இருந்தார்கள். அடுத்த தலைப்பு, தாத்தாவுக்கு தாத்தா. நள்ளிரவு நேரம், தூங்கி கொண்டிருந்த கயல் உசும்பினாள். மெல்ல எழுந்து கழிப்பறைக்கு போனாள். கழிப்பறையை விளக்கை போட்டாள். உள்ளே நுழைந்தாள். உடனே அலறி அடித்து வெளியே ஓடி வந்தாள். அப்பாவும் அம்மாவும் வேகமாக ஓடி வந்து எழுந்தனர். அப்பா ஓடி வந்து, என்னம்மா கயல், என்ன என்ன ஆச்சு என்று பரபரப்புடன் கேட்டார். கயல் பயந்த முகத்துடன் பாத்ரூமில் பூச்சி பூச்சி என்று சொல்லி கொண்டே கண்களை மூடிக்கொண்டாள். கயல் அப்பாவை திரும்ப திரும்ப பூச்சி பூச்சி என்றார். அப்பா சுவரை பார்த்தபோது ஒரு கருப்பான் பூச்சி நின்று கொண்டிருந்தது. தன்னுடைய உணர்கொம்புகளை அங்குமிங்கும் ஆட்டி ஆட்டி தலையை உருட்டி கொண்டிருந்தது. உணர்கொம்புகளால் எதை மோப்பம் பிடித்து கொண்டிருந்தது. அப்பா கயலை பார்த்து, என்னடா கயல், இந்த போய் இந்த பூச்சிக்கு போய் கத்தலாமா என்று கேட்டார். எனக்கு பயமா இருக்கு, அதை விரட்டுங்கப்பா என்றார். கயல் குட்டி, பூச்சி நம்மை விட ரொம்ப சின்னது, அது நம்மளை என்ன செஞ்சிரும், ஏன் பயப்படுற என்று கேட்டார். கயல் அழுகிற மாதிரி நின்றார். படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்த கயல் அம்மா, ஏங்க அந்த கருப்பானை போய் விரட்டுங்க, உங்க விளக்கத்தை காலையில் வச்சுக்கிறங்க என்று சொன்னார். அப்பா உடனே கழிப்பறைக்குள் போய் ஒரு வாளியில் தண்ணியை எடுத்து கருப்பான் மேலே ஊற்றினார். கருப்பான் ஓடிவிட்டது.
4: சரி, ஓகே, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததா குக்க மெலோன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து ஒரு காய்கறி, குக்க மெலோன்.
5: குக்க மெலோனா?
4: ஆமாம்,
5: மெலன் கேள்விப்பட்டிருக்கேன், அதனக்கா குக்க மெலன்.
4: சரி, இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன தர்பூசணி மாதிரி இருக்குமா, சுவையில் எலும்புச்சையோட புளிப்பு கலந்த வெள்ளரிக்காய் மாதிரியும் இருக்குது. ஒரு அரிய வகை காய்கறி தான். தமிழ்நாட்டில் சில பகுதியில் இதோட கொடி வெள்ளரி வடிவம் மாதிரி இருக்கிறனால மிதுக்கங்காய், அப்புறம் வந்து சுக்காங்காய் அப்படின்னுமே சொல்கிறாங்க. குக்க மெலோன் ஒரு சத்துக்கள் நிறைஞ்ச சூப்பர் ஃபுட் தான். இதில் உள்ள அந்த ஃப்ளாவனாய்டு, அப்புறம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடம்பில் உள்ள செல்கள் பாதிக்கப்படுறதை தடுக்குது. இதில் கலோரிகள் ரொம்ப கம்மி, அப்புறம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால உடல் எடையை கட்டுப்படுத்தி செரிமானத்தை வந்து சீராக வச்சுக்கவுமே உதவுது. பாரம்பரிய மருத்துவத்தில் இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. அப்புறம் இதை வந்து உரிக்க தேவையில்லை, நல்லா கழுவிட்டு வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம், பச்சையாகவோ சாப்பிடலாம், அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்துமே சாப்பிடலாம். இது ரொம்ப கடினமான வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம். அப்புறம் வந்து பூச்சிகளால் வந்து சீக்கிரம் பாதிக்கப்படாத ஒரு கொடி தாவரம். அதாவது வறட்சியை தாங்கி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து பனைமரம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அதுதான் வறட்சியெல்லாம் தாங்கி நமக்கு நிறைய தண்ணி வகை இதையே கொடுக்கும். இது வந்து பார்க்க ஒரு குட்டி தர்பூசணி மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுலேயுமே ஏகப்பட்ட நன்மைகள் சத்துக்கள்லாம் இருக்குது. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் நீங்கள் சொல்லிடுங்க.
5: இன்றைக்கி வந்துக்கிட்டே நம்ம கலர்ஸ் கேம் தான்க்கா விளாட்றோம். இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, நீல கலர் வச்சுக்கலாம்.
4: நீல கலரா?
5: ம்,
4: ப்ளூ. ப்ளூ, திக் ப்ளூவா?
5: எந்த ப்ளூனாலும்.
4: சரி, ஓகே, ப்ளூ கலர். அதில் உங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம் தெரியும் அப்படின்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா நேயர்கள் கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் தங்கம்மா, வயசு 60, சின்ன பழம். 15 வயசுல கடலுக்கு போய் இன்னமும் நாங்கள் கடலுக்கு தான் போகிறோம். அன்னைக்கு கூட கடலுக்கு தான் போயிட்டு வந்தோம், இன்னமும் கடலுக்கு தான் போவோம். அதோட நாங்கள் போய் கடலுக்கு போனோம், நானும் என் கணவரும் கடலுக்கு போவோம். கல்யாணம் மூத்தாப்புலையே போய் இந்த பாசி பாட்டை எல்லாம் அள்ளுவோம். அள்ளி அதோட ஒரு பயிரை உண்டாகணும், அதோட உண்டாவி அதை பெற்று ஒரு கையில் கொடுத்து விட்டு நீங்கள் எங்களை எனக்கு பார்க்க ஆள்ளிங்கிட்டு அதுல நண்டு குஞ்சுமா வளர்த்தோம். வளர்த்து 2 பேரும் கடலுக்கு போவோம். போய் பாசி அள்ளுவோம். அங்கே போய் முனையில் அள்ளிட்டு வந்து முனையில் காய போட்டு இங்கே வந்து காய போட்டு நாங்கள் சிரமப்படாத எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். நாங்கள் ரெண்டாவது பையன் ஒன்று பிறந்து இறந்துட்டான். 3வது பையலுக்கு தான் நம்ம கெருப்பமாக இருந்து கடலுக்கு போனேன். கடலுக்கு போயிட்டு இருக்கையில் என் ஆத்தனா மாதிரி என் படத்தை வந்துக்கிட்டு இருந்தாலும் நான் ஆற்றுல நீஞ்சி போய்கிட்டு இருக்கையில் ஒரு ஆற்றுல நீஞ்சி போயிட்டு இருக்கையில் நான் திரும்பி சொல்லிட்டு தான் போகிறேன், நீங்கள் 2 பேரும் வராதியே, நீங்கள் 2 பேரும் நீஞ்ச முடியாது அப்படின்னு. நான் என்ன அதோட நான் நீஞ்சி அந்த இதுக்கு போன உடனே என் 2 பேரும் தண்ணியை குடிச்சிட்டாலும், 3 பேர் அதோட திரும்பி வந்து காப்பாற்ற என்னை கட்டி பிடிச்சிட்டாலும், கட்டி பிடிக்க நான் கீழே ஓட்டி முண்டித்து தட்டி விட்டுட்டு அங்கே நின்ற புள்ளியில் போய் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. நான் அதோட நாங்கள் பாசிலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த புள்ளியில் காப்பாற்றி கரை சேர்த்து எடுத்து வந்து இந்த கதை வந்து ஏகாலத்தில் உள்ள கதை. நாங்கள் வந்து வரவும் நான் குழந்தை பிறந்துருச்சு எனக்கு. அந்த பையன் வந்து நைட்டுலயே நிற மாசோட போயிருக்கேன், எனக்கு தெரியல. அதோட போயிட்டு வந்து குழந்தை பத்தாச்சு, குழந்தை பத்திருக்கேன். அதோட போய் இது பண்ணியா சாமிகளுக்கெல்லாம் போய் தேங்காய் பழம் தீவில் போய் தேங்காய் பழம் உடச்சு குடிச்சிட்டு வளர்ந்து வாலி மேக்கணும். பிள்ளைகளையும் கட்டி கொடுத்தோம். இப்பவும் கடலுக்கு உலைய ஊச்சிட்டு போனா ஒரு வியாபாரிக்கிட்ட போய் சம்பாதிச்சுட்டு வந்து அந்த உலையில அரிசி வாங்கி போடுவோம். அப்படிலாம் இருக்கு. அதே இருந்து நாங்கள் இன்னமும் கஷ்டத்தான் படுறோம். நன்றி.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
2: நான் ஜான் ஹோரே.
1: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக் வாசிக்கிறீங்க?
2: ரகசிய கோழி. இது உதய சங்கர் தான்க்கா எழுதுறாங்க.
1: சரி, இப்போ நம்ம ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோமே.
2: ஆமாக்கா, அதாவது நீல நிறம் கேட்டிருந்தோம்.
1: ஆமாம், ப்ளூ கலர். ப்ளூ கலரில் உங்களுக்கும் நிறைய கலர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் வந்து பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ பதில்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலையுமே கேட்கலாம். சரி, இப்போ இந்த ரகசிய கோழி புக்கை வாசிச்சிட்றீங்களா?
2: ம், ஓகேக்கா. கயல் தூங்கி எந்திருக்கும் போது ஒரு சிறிய வெங்காய பாச்சாவாக மாறியிருந்தாள். அவள் இப்படி மாறியது என்று மிகவும் யோசித்தாள். அப்போது அவள் பார்த்து பயந்த கருப்பான் பூச்சி அங்கே நின்று கொண்டிருந்தது.
1: சரி, அதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கடுத்து நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், நான் பாம்பேல இருந்து சோஃபியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
1: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
3: சுடிதார்.
1: உடஞ்சிரும் ஏதாவது க்ளூ கொடுங்கக்கா.
3: க்ளூவா? இது ஈஸியா, சம்பரம் பக்கத்துல உள்ளவங்களே சொல்லிட்டாங்க இதான் ஆன்சர் அப்படி சொல்லிட்டு.
1: தபால் லெட்டராக்கா?
3: ஏ, லெட்டர் அன்னைக்கு தான சொன்னேன். சரி, கிச்சன் ஃபுட்.
1: ஓகேக்கா, ஓகேக்கா. நம்ம ஜான் கோரே தம்பியும் உங்கள்ட்ட ஒரு விடுகதை கேட்கணுமாக்கா?
3: நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க.
2: அதுக்கு ஆன்சர் தெரியலையேக்கா.
3: முட்டை.
1: முட்டை.
2: ஓ, ஓகே. ஓகே,
3: சொல்லுவேன்.
2: ம், ஓகேக்கா. மொத்தம் 5 பேர், அவங்க இடையில 4 கேப் இருக்கும்.
1: ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.
2: 5. அவ்வளவுதான்.
1: ஓகேக்கா, சூப்பரா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்க. கரெக்ட்க்கா?
3: எனக்கு மார்க் ஆண்டனி மூவில இருந்து அதிருதா சாங் போடுங்க.
1: என்ன மூவிக்கா?
3: மார்க் ஆண்டனி மூவில இருந்து அதிருதா அந்த சாங்.
1: ஓகேக்கா, நன்றிக்கா.
3: தேங்க்ஸ்க்கா.
1: புது புது விடுகதையாக கேட்குறாங்க நம்ம சோஃபியா கடையிலேயும். ஒன்று ஒன்று கேட்குறாங்க, அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது விளையாடுறதுக்கும். சரி, அடுத்ததான் வந்துட்டு ஒரு நேயர் வந்து மெசேஜ் மூலியமாகவுமே பதில் சொல்லியிருக்காங்க. ப்ளூபெரி, நவரத்தினம், மயில் கழுத்து, கடல்வான நீளம், அப்புறம் வந்து என்னை விட்டு உயிர் போனாலும் அந்த சாங்மே கேட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து தவமணி அண்ணா. கண்டிப்பாக கொடுத்துர்லானா, நன்றினா. சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
2: ம், ஓகேக்கா. அவள் அப்போது பார்த்து பயந்த கருப்பான் முன்னே நின்றாலும் அவளுக்கு பயமில்லை, ஏனெனில் அவளும் ஒரு பூச்சி தானே. அப்போது அவர் மீசையை நீட்டி நீட்டி முழங்கி கொண்டே இருந்தாள். அப்போது, அதெல்லாம் சரி தாத்தா, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எதையாவது உணர்வு போகிறேன் என்றார் அந்த கருப்பான் தாத்தா. பூச்சிகளால் என்ன பயன் என்று கயல் கருப்பான் கேட்டது. அதை கேட்டவுடன் கருப்பான் தாத்தா மீசை துடித்தது. சிலிண்டரின் கீழே வட்டமாய் சுற்றி சுற்றி வந்து வீரநடை போட்டது. பிறகு கயல் பாச்சாவை கோபமாய் ஒரு பார்வை பார்த்தது. சரி சரி, கோபப்படாதீர்கள், பதில் சொல்லுங்கள் தாத்தா. சொல்கிறேன், இந்த உலகத்தில் மனிதர்கள் மட்டும் உருவானது கிடையாது, அவர்களுக்கு முன்பே நாம் உருவாகிவிட்டோம், ஆனால் நம்மளை மதிப்பதே இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போது உங்களால் என்ன பயன் என்று கயல் பாச்சான் கேட்டது. எங்களை பல நாடுகளில் ஆராய்ச்சியாகவும் எங்களுக்கு ஒரு தனித்திறமையும் உண்டு, அதாவது ஒரு அணிகுண்டே வெடித்தாலும் எங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று கேட்டவுடன் அந்த கயல் பாச்சா மிகவும் ஆச்சரியப்பட்டது.
1: சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம வந்து இதை அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்து வந்து குழந்தைங்க தங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ இல்லைன்னா தவறையோ மற்றவங்க செய்ய சொல்கிறாங்களேன்ற தூண்டுதலுக்காண்டி வந்து பண்ணக்கூடாது. ஸ்கூலாக இருக்கட்டும், வெளியே விளையாட போகிற இடமா இருக்கட்டும், ஒன்று தவறு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிட்டா அதை உடனே பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இல்லைன்னா நம்பிக்கையான ஒரு பெரியவங்கள்ட்ட சொல்லணும். அதை தாண்டி அவங்க பயமுறுத்துகிறாங்க, வற்புறுத்துகிறாங்க, அதுக்கு அப்படின்றதுக்காண்டி அதை வந்து பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி பயந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆயுதமாக போயிடும். திரும்ப திரும்ப தவறு செய்ய வற்புறுத்துவாங்க. இதையும் குழந்தைங்களுக்கு வந்து புரிகிற விதத்தில் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சுட்டா அடுத்த வாட்டி மிரட்டினாலும் செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் வந்து அந்த மிரட்டுறவங்களுக்கு இருக்கும். அதனால் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து பயத்தை போக்கி தைரியமாக வந்து மறுக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவு கற்றுக் கொடுக்கணும். ஏதாவது ஒரு தவறு அப்படின்னு தெரிஞ்சிட்டா அதை உடனே செய்யக்கூடாது. அது தவறுனா அதை வந்து டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அந்த மாதிரி யார்கிட்டையாவது போய் டக்குன்னு வந்து சொல்லிடணும். நம்ம வந்து ஒரு வாட்டி ஸ்ட்ராங்காக பேசினாலோ இல்லைன்னா பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டாலோ அவங்க திரும்ப வந்து இப்படிலாம் நடக்காமல் இருக்கும். அதாவது அவங்க வந்து பயத்தில் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறான், இவங்கக்கிட்ட எந்த இதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனாலேயே நம்மக்கிட்ட கொஞ்சம் விலகியும் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு பிடிக்கல, அது வந்து தவறான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே முதல்ல வந்து குழந்தையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, உங்கள்ட்டெல்லாம் யாராவது அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை வந்து செய் அப்படின்னு சொன்னா
2: செய்ய மாட்டேங்க்கா.
1: சரி ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கணும், அதாவது செய்யக்கூடாது. அப்படி அவங்க மீறியும் வற்புறுத்துனாங்க அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் இல்லைனா டீச்சர்ஸ் இல்லைனா நம்பிக்கைக்குரிய ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்ம கண்டிப்பாக சொல்கிறது தான் நல்லது. அடுத்ததான் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் இருக்கிற பொருட்கள் வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு கலர் பச்சை, பச்சை கலரில் நிறையா இருக்கும் அப்படி தானே ஜான்கோரே?
2: ஆமாக்கா,
1: நிறையா இருக்குது. அதனால் அந்த கலரை வச்சுப்போம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம நேயர்கள் கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: Punisher, Punisher.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்க என்ன புக் வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: ரகசிய கோழி. இத உதயசங்கர் தாங்க எழுதுனாங்க. இப்போ வாசிக்க ஆரம்பிச்சுட்டோம்.
2: சரி வாசிங்க.
3: திடீரென்று ஒரு வெளிச்சம் ஒன்று தோன்றியது. அதை பார்த்து பயந்து விரண்டி ஓடியது அந்த கருப்பன் தாத்தா. அப்போது கயல் பாச்சாவால் தாவி குதித்து அரையடிதான் தூரம் போக முடிந்தது. அதற்குள் அந்த பெண் கயல் அந்த ஒரு குச்சி எடுத்து அதை அடிக்க பார்த்தாள். வேண்டாம் வேண்டாம் கயல், நான் தான் நீ, நீ தான் நான் தான் நீ என்று புலம்பிக் கொண்டே எழுந்தால் கண் விழித்து பார்த்தால், சுற்றுமுற்றும் பார்த்தால் அது அனைத்தும் ஒரு கனவு. அப்போது அவள் முன்னாடி ஒரு கருப்பான் நின்று கொண்டிருந்தது. அப்போது பயந்த அவள் இப்போது பயப்படவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அந்த கருப்பானுக்கு எப்படி இருக்குமோ அதே போல் அவளுக்கும் இருக்கும் என்று இப்போதுதான் உணர்ந்தாள். அடுத்த தலைப்பு, தையல் சிட்டின் பாட்டு. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்த அவசரமும் இன்றி எழுந்தாள் பிரியா. பேஸ்டும் பிரஷும் எடுத்து வீட்டுக்கு புறவாசல் வந்தாள். பிரியாவின் வீட்டு பின்னால் ஒரு சிறிய தோட்டம் இருக்கிறது. அங்கு நிறைய மரங்கள் இருக்கிறது. தினசரி அதிகாலையில் குயில்கள் தினமும் கூவும்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம நாளைக்கான பகுதியில் இதை பற்றி வந்து தெரிஞ்சுப்போம். இந்த ரகசிய கோழி எழுதினவங்க
3: உதயசங்கர்.
2: உதயசங்கர் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு ஆக்சுவரியல் சயின்ஸ், அதாவது காப்பீட்டு கணிப்பு அறிவியல். இது வந்து மேக்ஸு, புள்ளியியல், அப்புறம் நிதி மேலாண்மை மூலம் காப்பீட்டு, அப்புறம் வந்து நிதி நிறுவனங்கள், எதிர்கால ஆபத்துக்களை கணிக்கிற ஒரு உயிர் மதிப்பு மிக்க தொழில்முறை படிப்பு தான். 12 வகுப்பில் கணிதம் இல்லைனா புள்ளியியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு முக்கியமான பாடமாக வந்து படித்து தேறி இருக்கணும், அதாவது பாஸ் பண்ணி இருக்கணும். 12 வகுப்பு முடித்த அப்புறம் வந்து பிஎஸ்சி ஆக்சுவரியல் சயின்ஸ் இல்லைனா நேரடியாக நுழைவுத் தேர்வு மூலமாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆக்சுவரியஸ் ஆஃப் இந்தியா இந்த அமைப்பில் வந்து சேரலாம். இதில் நிகழ்தகவு கோட்பாடு, அதாவது ப்ராபபிலிட்டி தியரி, நிதி கணிதம், புள்ளியியல் மாதிரிகள், ஆயுள் காப்பீட்டு கணிதம், அப்புறம் டேட்டா அண்டு டெக்னாலஜி ஸ்கில்ஸு, ஃபினான்ஸ் அண்டு எக்கானமிக்ஸு, இந்த மாதிரி நிறைய முக்கியமான பாடங்கள்லாம் இருக்குது. படித்த அப்புறம் வந்து வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பீட்டு நிறுவனங்கள், வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள், அப்புறம் ஆலோசனை வழங்குகிற நிறுவனங்கள்னு நிறைய இடத்துல வந்து வேலைக்குமே நம்ம போகலாம். அதுக்கப்புறம் படித்தோம்னா ஆரம்பத்திலேயே வந்து நிறைய சம்பளமுமே நமக்கு கிடைக்கும், அதாவது பிஎஸ்சி ஆக்சுவரியல் சயின்ஸ் இது படித்தோம்னா. சரி, நீங்களுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
3: ஆமாக்கா, பாய் பாய்.
2: பாய் பாய். அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நஜாபீர்.
3: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
4: நான் வந்து கண்ணாடி, அதாவது மாய கண்ணாடி அப்படின்ற ஒரு புத்தகம் வாசிச்சிருக்கேன். உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானப்பதிவு தான் இதையுமே படிச்சிருக்காங்க.
3: சரி, ஓகே. அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியலையக்கா, சொல்லிருங்களேன்.
3: இன்னைக்கு வந்து ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலர்ல வந்துட்டு ஒரு 5 பொருட்கள் இல்லைன்னா 5க்கும் மேல உங்களுக்கு தெரியும்னா நீங்க சொல்லணும். இப்போ வந்து பச்சை நிறம், பச்சை கலர்ல உங்களுக்கும் நிறைய பொருட்கள் தெரியும் அப்படின்னா 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாவோ உங்களோட பதில்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களாக்கா?
5: நல்லா இருக்கேன்.
3: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு தெரியுமாக்கா? உங்களுக்கு வந்து பச்சை கலர்க்கா?
5: பச்சை
3: சாரி,
5: பச்சை
3: சேர்,
5: பச்சை வலை,
3: பச்சை வலை,
5: மாங்காய்,
3: மாங்காய். ஓகேக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா. ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா. நம்ம தமிழரசி அக்காவுமே வந்துட்டு சூப்பரா விளையாண்டுட்டாங்க. சரி, இப்ப நீங்க வாசிச்சிடுறீங்களா?
4: ஆ, வாசிடுறேங்கக்கா. அதாவது இந்த மாதிரி முதல் திருப்பு வைத்தியங்கள் இது பண்ணுறது கேட்டிருப்போம்ல, அதாவது என்ன அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். என்ன, நெய்யில் பொறுத்த ஜாங்கிரியும் லட்டு சிலேபி பலகாரங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாதா? கோழியும் ஆடும் சாப்பிடாம எப்படி என்னால் இருக்க முடியும்? இல்லை வைத்தியர்களே, வேறு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கள் அப்படின்னா ராஜா ரொம்ப கடுப்பாக சொன்னாங்களாம். இல்லை மண்ணா, இன்னொரு வைத்தியம் இருக்குது, அதை நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன அது அப்படின்னு உடனே நம்ம ராஜா சொன்னாங்களாம். தூங்கி எழுந்த உடனே பல் விளக்காமல் நாங்கள் தரும் மருந்தை சாப்பிட்டு 10 மைல் தூரம் ஓடி போய் வர வேண்டும், அதுதான் உங்களோட மருந்து. என்னது, 10 மைலா? என்னால் முடியாது, என்னால் முடியாது, எதுவும் வேண்டாம், நான் இப்படியே இருந்து விட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ராஜா சொன்னாங்க. இல்லை மன்னா, இப்போது உங்கள் உடலில் புகுந்துள்ள கொழுப்பு பூதம் வளர்ந்து வளர்ந்து உங்களையே சாப்பிட்டு விடும். இப்போது இதை விரட்டு விடுவதெல்லாம் நல்லது. ராஜா யோசித்தார், ரொம்ப நேரம் யோசித்தார். நடப்பதற்கே சோம்பேறியான ராஜாவா 10 மைல் தூரம் ஓடுவார்? கடைசியில் ராஜா முதல்ல சொன்ன வைத்தியம் முறைக்கே ஒத்துக்கொண்டாள். மறுநாளிலிருந்து அரண்மனை முழுவதும் 3 வேளையும் நிராகாரமும் பழங்களும் தான் எல்லாமே சாப்பாடு. அது போக கொள்ளுப்பயிறு கருப்பட்டியும் சேர்த்து செய்த மருந்தையும் கொடுத்தாங்க அரண்மனை வைத்தியர்கள். 3 மாதங்கள் ராஜாவோட உடலில் இருந்த கொழுப்பு பூதம் காற்றில் கரைந்து வச்சிச்சு. இப்போது ராஜா நடப்பதில்லை, ஆனால் ஓடுகிறார். எல்லாரும் அவர் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. சரி, அப்புறமா இந்த கதையுமே நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து 3வது கதை, அதாவது நெக்ஸ்ட் கதை, அது வந்து தொலைந்து போன மலை விதைகள் அப்படின்ற ஒரு கதை. அது நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.
3: இதை பற்றி நம்ம வந்து அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். தொலைந்து போன
4: மலை விதைகள்.
3: தொலைந்து போன மலை விதிகள். இதை பற்றி நம்ம வந்து அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்து தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான முக்குளிய ஆட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: எனக்கு முக்குளி சாப்பிட்ற ஐட்டமாக கூட கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு முக்குளி ஆட்டம் முக்குளி சாப்பிட்ற ஆட்டமோ
3: நானுமே கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா அந்த விளையாட்டில் குழி குழியாக வரும் போல், அதனால் முக்குளி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து சோழிகள் அப்புறம் தரையில் தோண்டப்படுற குழிகளை பயன்படுத்தி விளையாடுற ஒரு சுவாரஸ்யமான அவுட்டோர் கேம் தான். இந்த கேமோட டார்கெட் என்னென்னா, தரையில் ஒரு நேர்கோட்டில் ஒரு மூணு குழிக்குள்ளே வந்துட்டு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து வந்து சோழிகளை உருட்டி போட்டு பாயிண்ட்ஸ் பெறுறது தான் இந்த கேமோட டார்கெட். அதாவது நேராக ஒரு மூணு குழி தோண்டி வைக்கிறாங்க. அந்த மூணு குழியில் வந்து கொஞ்சம் தூரமாக ஒரு மீட்டர் தூரம் நின்றுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு கல் போடணும். அதாவது சிப்பி இல்லைனா குட்டி கல் போடணும். அது அந்த குழிக்குள்ளே சரியாக விழுந்துருச்சுன்னா இந்த கேமோட அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அப்படி நிறைய பாயிண்ட்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு தான் இந்த கேம். இது வந்து விளையாட சோழிகள் இல்லைனா தட்டையான கற்கள், அப்புறம் வந்து விளையாட்டு களம், அதாவது தரையில் நான் சொன்ன மாதிரி நேர்கோட்டில் அமைக்கப்பட்ட மூணு குழிகள், குழிகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பொதுவாக 8 to 10 feet தள்ளி ஒரு கோடு வரைவாங்களாம். அங்கே இருந்து தான் பிளேயர்ஸ் வந்து சோழிகளை குழிக்குள்ளே நோக்கி போடணும். அதாவது போடுறதுனா தூக்கி போடக்கூடாதான், கீழே இருந்தே உருட்டி விடணுமா. பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக குழிக்குள்ளே போட்டுட்டா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எந்த பிளேயர் இல்லைனா எந்த டீம் வந்து முதல்ல நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னருமே. ஒவ்வொரு குழிக்குமே இடையில சரியாக 1 meter இடைவெளி ஸ்பேஸுமே இருக்கணுமா. இதான் இந்த கேம், அதாவது முக்குளிய ஆட்டம். சரி, அடுத்துதான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு கலர் சொல்லுவோம், அந்த கலரில் இருக்கிற பொருட்கள் நீங்கள் சொல்லணும். சரி, அடுத்த கலர் என்ன சொல்லலாம்?
4: பச்சை கலர் சொல்லலாம்.
3: இப்போதானே பச்சை சொன்னோம்.
4: ஓ அப்படியா, ப்ளூ கலர் சொல்லலாம்.
3: ப்ளூ சொல்லிட்டோம், பிளாக் வச்சுப்போம்.
4: சரி ஓகே.
3: கருப்பு கலரில் உங்களுக்கும் நிறைய பொருட்கள் தெரியும் அப்படின்னா 7094 4399 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் OCFM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் நாகம்மா, வயசு 73. 10-12 வயசுல இருந்து தொழில் பண்ணினேன். எங்க அப்பாவோட தொழில் பண்ணினேன். சிங்கி விளை உடிப்பேன், திருக்க விளை உடிப்பேன், மீ விளை உடிப்பேன், எல்லா தொழிலும் பண்ணேன். அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே நானும் என் கணவரும் முறவலைக்கு போவோம். முறவலையை பிடிச்சி போட்டு அட்டை புறக்கி அவிப்பான். அட்டை புறக்கி அவிச்சு போட்டு பாசி எடுக்கிறது, திருக்க தூக்குவேன், ஐஸ் தூக்குவேன், எந்த கூலி வேலைக்கும் போவேன். இப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு பிள்ளையில வளர்த்தேன். என் மையம் தலை மையம் வயிற்று பிள்ளையோடு இருக்கேன். நிறம் மாதம் இப்போ கடப்பழம் இப்படி வாரி மேலே போட்டு எங்கள் வீட்டுக்காரங்க அதில் உட்காந்து வலை பிடிக்கிறோம். வலையை பிடிச்சி சிங்கு ஒவ்வொரு சிங்கு முரடு முரடு வெறும் மண்டையனா பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஒரு நேரம் வலை விட்டுருந்தோம் சிங்கி வலை. நான் என் பொழுது என் மையம் 3 பேரும் போனோம். போனாக்கா காற்று வலை பிடிச்சிட்டோம். ஒரு வலை நிற்கு காற்று கடலும் கிளம்பி வத்தையும் 3 டிராப்பில் இருக்கு. அதோட நான் சொன்னேன், வத்தை வலையை வெட்டி விட்டுருங்க, நம்ம வலையை வெட்டி விளையாக்க நம்ம 3 பேரும் பிழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வலையை வெட்டி விட்டுட்டு சாயை போயிட்டோம். அப்படியே மூடிடுச்சுப்பா. அதில் பிழைச்சது நாங்கள் அறுதி. அதோட வந்து கரையை வலை பிடிச்சி வலை தெரிச்சுக்கிட்டு கிடக்குறோம். கல் என் மகங்க ஒரு புள்ள தண்ணியில் விழுந்துருச்சுண்டு ஒரு ஆள் ஓடியாருது. என் குழந்தை வேணும் அவங்க, நாங்கள் இருக்காங்க. அவங்க ஓடி வந்து எங்களை கூப்பிட வர்றாங்க. நான் சொல்கிறேன், என்னமோ நம்ம வீட்டில் நடந்துருச்சு, இந்த பக்கிரி உழுந்த வாராங்க அப்படின்னு சொல்கிறேன். கரைக்டாகவும் சொல்கிறாங்க. அவங்க வத்தைய வளத்தில் இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அதோடு வந்து என் மகளை ராமேஸ்வரம் கொண்டு போயிருந்து அப்புறமா நாங்கள் தீவிரம் வந்து போய் பிள்ளையத்தை நல்லா பார்த்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தோம். அந்த வலையை பிடிச்சது ஓடிட்டு என் மயனை பெற்றேன். தாக்கி தலை மயனை அவன் உயிர் இல்லாமல் பிறந்தான். உயிர் இல்லாமே பிறந்து நஞ்சோட வச்சும் பயலுக்கு அந்த கொப்புள் கொடியில் ஊசி போட்டாங்க. கண்ணு முழிச்சுக்கிட்டு தான் கிடக்கு, மூச்சு மூச்சு கிடையாது, கண்ணு மட்டும் முழிச்சுக்கிட்டு கிடக்கு. அதோட டாக்டர் தூக்கிட்டு வர சொல்லவும் கொப்புள் கொடியில் ஊசி போட்டு தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போவாங்க, டாக்டர் விட்டு வாசிட்டு போவ அழுதுட்டான். அந்த கற்று 3 மாதம் கற்றுனேன். அப்படி இருந்து அதை காப்பாற்றி வச்சேன்.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜாபீர்.
4: சரி, அடுத்ததான்

0: நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இந்த சந்திரசேகர் பேசுற. நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கோண்ணா. நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்க உங்களுடைய பொழுதுகள் எல்லாம்? இன்னைக்கு
0: ரொம்பவே ஜாலியா தானா போகுது?
1: ஆஹா, சூப்பர் சூப்பர். சோ வீக்கெண்ட் எல்லாம் என்ன பண்ணீங்கப்பா?
0: வீக்கெண்ட்லாம் வந்து சும்மா சந்தேகம் மட்டும் தானே போனோம். வேற ஒன்றும் இந்த வாட்டி ஸ்பெஷலாலாம் எதுவுமே பண்ணல. அப்படின்னா
1: சூப்பர் சூப்பர். நம்ம வேலூர்லாம் மழை இல்லை, அங்கே மழை பெய்யுதா?
0: பெஞ்சிச்சுண்ணா, லைட் லைட்டா தூறுச்சு, அவ்வளவுதான். ஆனா அவ்வளவு மழை பெய்யல, ஆனா கொஞ்சம் குளிர்ச்சியா தானே இருந்துச்சு.
1: சூப்பர் சூப்பர். வேலூர்லயும் மழை இல்லப்பா, ஆனா ரொம்ப வெயில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு.
0: ஓகேண்ணா ஓகேண்ணா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம்னு கேட்டீங்களானா?
1: ஆமாப்பா, ஒரு கலர் சொல்லுவீங்க, அந்த கலர்ல இருக்கிற அஞ்சு பொருள்களை சொல்லணும்.
0: ஆமாண்ணா, உங்களுக்கான கலர் வந்து கருப்புண்ணா.
1: கருப்பு.
0: ஆமா.
1: ஓகே. குடை.
0: குடை.
1: கடுகு.
0: கடுகு.
1: அப்புறமா பிளாக் பெயிண்ட்.
0: ஓகேண்ணா.
1: ஷூவர்.
0: ஓகேண்ணா.
1: இன்னும் ஒண்ணு வந்து என்ன சொல்லலாம்? கண்கள்.
0: கண்கள். ஓகேண்ணா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
1: கண்டிப்பாப்பா. எனக்கு வந்து இதற்கு தானே, இல்ல இல்ல இந்த பாட்டு எடுங்க. பிகில் இந்த திரைப்படம், இதுல இருந்து சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களாப்பா?
0: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா உங்க கூட இன்னைக்கு பேசினது.
0: ஓகேண்ணா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நன்றிண்ணா.
1: தேங்க்யூப்பா. இருவருக்கும் நன்றி. பாய் பாய்.
0: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக் வாசிச்சுட்டு இருந்தீங்க?
2: மாயக்கண்ணாடி.
0: சரி, நம்ம கூட வந்து மெசேஜ் மூலியமாகவுமே பதில்களை சொல்லியிருக்காங்க. அதாவது ருபன்சியா அக்கா அப்பளே நம்ம பச்சைன்னு கேட்டனால பச்சை சம்மந்தமாக வந்து பதில்களையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பட்டாணி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நன்றிக்கா. சரி, அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் இப்போ வாசிச்சுருங்க.
2: வாசிச்சிரவாக்கா. தொலைந்து போன மலை விதைகள், அது ஒரு கடுமையான கோடைக்காலம். காட்டூர் தேசத்தில் வெயில் கொளுத்தியது. ராஜாவுக்கு அரண்மனையில் இருக்க முடியவில்லை. இட்லி கோப்பை அறையில் வைத்து அவிப்பது போல இருந்தது. ராஜாவின் பெரிய உணவு வியர்த்து ஒழுகியது. அவர் மதிய விருந்துக்கு பின்னர் ஒரு தூக்கம் போடுவார். வெக்கையினால் தூங்க முடியவில்லை. எத்தனை பேர் சாமரசனம் வீசினாலும் அவருடைய வியர்வை அடங்கவில்லை. அவர் மெல்ல எழுந்து அரண்மனை நந்தவனத்துக்கு சென்றார். எப்போதும் வெள்ளை பட்டாட்டையே உடுத்துவார் ராஜா. அவர் நந்தவனத்தின் ஊழே வரும்போது ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் நிழலுக்கு நின்றார். அப்போது மரத்தின் இருந்த காய்ந்த சிறு கிளைகள் ஒன்று ராஜாவின் மீது விழுந்துவிட்டது. ராஜா ஏதோ பெரிய பாறாங்கல்லே தன் தலையில் மீது விழுந்து விட்டதே போல மயங்கி விழுந்தா விட்டார். உடனே அரண்மனை வைத்தியர்கள் ஓடி வந்து அவரை மயக்கம் தெளிவித்தார். மயக்கம் தெளிந்து எழுந்த ராஜா தன் மீது விழுந்த மரத்தின் சிறு கிளையை தான் என்று நினைத்து கொண்டார். ஏற்கனவே வியர்வை அதிகமாக வேர்த்தன எரிச்சலில் இருந்த ராஜா கோபமாக கத்தினார். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். குழந்தைங்களோட வாழ்க்கையில் படிப்பு முக்கியம். ஆனால் குழந்தை வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்போதுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்க்கறது வந்து சரியில்லை. குழந்தைக்கு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கும் தங்களோட உடல்நிலையையும் மனதையும் அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் நேரம் தேவை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஹோம்ஒர்க்கு, டியூஷனு, அப்புறம் எக்ஸாம் டைமில் எக்ஸாமோட அந்த ப்ரிப்பரேஷன். ஒரு குழந்தையோட நாள் முழுவதுமே தொடர்ந்து வேலைகளால் நிரம்பி இருக்கிறனால குழந்தைக்கு இடையில வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்கறது ரொம்பவே அவசியம். இன்னும் கொஞ்சம் படி, இன்னும் இந்த வேலையை முடி அப்படின்னு வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரமாவது குழந்தைங்களுக்கு வந்து இடைவெளி அப்படின்றது வேணும். அதாவது டியூஷன் போயிட்டு வந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டியூஷன் எடுப்பலாம். ஓய்வு இது வந்து ஒரு சோம்பேறித்தனம் கிடையாது. உடலுக்கு வந்து எப்படி ஓய்வு தேவைப்படுதோ அதே மாதிரி தான் குழந்தையோட மனதுக்கும் ஓய்வு தேவைப்படுது. தொடர்ந்து வந்து கவனம் செலுத்திய பிறகு கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக இருக்கிறது, அப்புறம் வந்து இதெல்லாம் மனசை கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ண. உதாரணமாக குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஹோம்ஒர்க் செய்யணும் அப்படின்ற அவசரப்படுத்தாமல், ஏன்னா அவங்களுக்கு வந்தோடனே அப்படி பண்ணால் மென்டல் ப்ரெஷர் தான் அதிகம். அதனால வந்துட்டு வந்தோடனே நீ இப்படி பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு, வேலை பாரு, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும்ல. வேலை பார்க்குற குழந்தைங்க, அதாவது வீட்டில் ஏதாவது நிறைய வேலை பார்க்குற குழந்தைங்களும் சரி, அவங்களுக்குமே பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும்.

0: நீங்களுக்கு வந்து ஓய்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம்?
1: இன்றைக்கா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு கலர் சொல்லுவோம். அந்த கலர் இருக்க பொருளோ அல்லது திங்ஸோ எதாக இருந்தாலும், அதாவது பழங்களோ சாப்பிட்றதோ எதாக இருந்தாலும் சொல்லணும்.
0: ம், சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: மாமா சாதிக்.
2: நம்ம சாதிக் தம்பி இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. சரி, ஒரு வாரம் லீவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்களா?
3: ஆமாக்கா, ஊருக்கு போயிட்டேன்.
2: சரி ஓகே, ஊருக்கு போயிட்டாங்களாம். எப்படி, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா?
3: ஆ, என்ஜாய் பண்ணேன்.
2: சரி, நீங்க என்ன புக் வாசிச்சிட்டு இருந்தீங்க?
3: துப்பறியும் சேகரன், இது சிறார் நாவல், ஏஎன் சொக்கன் அவங்களால தயாரிக்கப்பட்டது. இது வானம் பதிப்பம், அவங்க தான் படிச்சிருக்காங்க.
2: சரி, வாசிக்கிறீங்களா?
3: அடுத்தது, அவன் சொன்னது மகாமுள்ளன் அந்த அரங்கில் இருந்த எல்லோருக்கும் கேட்டது. அவர்கள் கைதட்டி அவனை பார்த்தார்கள். நாடகத்தையும் பாருங்க. வந்திருந்த ஜமீன்தார் எழுத்தாளர் இந்த நாடகத்திலே சிறப்பா நடிச்ச ராமன் சீதை ராவணன் மூணு பேருக்கும் விலை உயர்ந்த நகை பரிசு தருந்தாங்கள். கொடுத்ததேன் என்றான் அந்த நகேடா. மதிப்பு இந்த ராவணன் திருடன ரூபாவை வை பல மடங்கு ஆதிகம்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து தொடர்ந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக, குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே வீணாக்காமல் பயன்படுத்தணும் அப்படின்றதுமே பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். அதாவது வீட்டில் பயன்படுத்துகிற பென்சில், நோட்டு, கலர் பேப்பராக இருக்கட்டும், தண்ணி பாட்டிலு, சாப்பாடு பாக்ஸ், இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே பிடிக்கலை அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு வேறு அதாவது ஒரு புது பொருளை பார்க்கவும் அதை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதாவது நோட்டில் நம்ம நிறைய பேஜஸை வந்து வேஸ்ட்டு தான் பண்ணுவோம். ஒரு பென்சில் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு அப்படின்றதுக்காண்டி புதிய பென்சில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடம் பிடிப்போம். இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். அதாவது ஒரு பென்சில் புதுசாக வந்துட்டால் போதும், கடையில் அதை பார்த்தாலே அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஆனால் வந்துட்டு அதை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அது வந்து கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையுமே, 5 ரூபாயாக இருந்தாலும் 5 ரூபாயில் வந்துட்டு நிறையா இருக்குல்ல, அது வந்து நமக்கு வாங்கி கொடுக்குறம்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த 5 ரூபாயாக இருந்தாலுமே அதுவுமே காசு தான். 5 அதில் இப்படி 5-10 சேர்த்தோம்னா நமக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் அந்த மாதிரி தானே. அதனால் வந்துட்டு எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு வந்து அதை வீணாக்காமல் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுவோம். நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே அதை சொல்லி கொடுக்கும்போது தான் அது வந்து, அது சாப்பாடு விஷயமா இருக்கட்டும் இல்லைனா வேறு எதாக இருக்கட்டும், அப்போ தான் எதாக இருந்தாலுமே அதாவது காசோட மதிப்பாக இருந்தாலுமே அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும். அதாவது வீணாக்காமல் இதை பயன்படுத்தணும் அப்படின்ற பொருளோட

0: எந்த பொருளாக இருந்தாலுமே அதை வந்து தூக்கி போடாமல் அதோட வேல்யூ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுமே அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ இருந்தே அந்த பொருளெல்லாம் வீணாக்காமல் அப்படிலாம் சேமித்து வச்சோம்னா மட்டும்தான் நம்ம வந்து பின்னாடி குழந்தைங்க வந்து வளர்ந்த அப்புறமே அதையே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு பொருள் இருந்தாலும் அது எப்போ வந்து அந்த பொருள் யூஸ்லெஸ்ஸாக ஆகுதோ அதுக்கப்புறம் அதை வந்து அதை தூக்கி போட்டுட்டு ஒரு புது பொருள் வாங்குவாங்க. அதனால் யாராக இருந்தாலுமே பேரண்ட்ஸுமே இந்த விஷயத்தில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கலாம். அதாவது வீட்டில் ஏதாவது பொருளாக இருக்கட்டும், இல்லைனா பேரண்ட்ஸ்க்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும், அப்போ அதை வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதை அவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு உடனே ஒரு புதுசு வாங்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அதோட வேல்யூவே தெரியாது, அந்த பொருளோட வேல்யூவே தெரியாது. அதனால் பேரண்ட்ஸும் கொஞ்சம் முன்மாதிரியாக குழந்தைங்களுக்கு இருக்கணும். சரி, அடுத்துதான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம்?
1: நீங்கள் நம்ம ஏதாச்சும் கலர் நாங்கள் ஏதாச்சும் கலர் சொல்லுவோம், அந்த கலர்லேருந்து பொருளோ ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கருப்பு கலர்லேருந்து.
1: கருப்பு, டிவி, கம்ப்யூட்டர், மவுஸ், ஸ்பீக்கர்.
0: சரி, ஓகே, எல்லாமே வந்துட்டு டிவி, கம்ப்யூட்டர், மவுஸ், ஹெட்ஃபோன் அப்படின்னே சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: மாமசாதி.
3: சரி, அடுத்ததான் நீங்க வந்து என்ன புக் வாசிக்கிறீங்க?
4: துப்பறியும் சேகரன். இது சிறார் நாவல், ஏஎன் சுக்கன் அவங்களால தான் ஏகப்பட்டிருக்கு.
3: சரி, வாசிச்சுறீங்களா?
4: அதுக்கப்புறமா இப்பயே ராவணன் பழிந்த பதில அவனை பிடித்து கொண்ட இந்த காவலனுக்கு அந்த நகையை மேடால பாட்டார் என்றார். அணிவந்தார் அனைவரும் மகிழ்ந்து கைத்தட்டியகால் இப்படியாக காவிய சேவகன் காவியா உபதலைவான் ஆனான் என்றே அவள் தலைநினும் அவன் அதுவரை அவன் பொறுமை யாக காத்திருந்தான்.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியை தெரிஞ்சுப்போம். இந்த துப்பறியும் சேவகனையுமே நம்ம சாதிக் தம்பி இந்த புக்கை முடிச்சிட்டாங்க, அப்படிதானே?
4: ஆமாக்கா.
3: இதுக்கப்புறமா நாளைக்கு வந்து இதில் என்னெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி, அடுத்ததான் இன்றைக்கான வானிலை தகவலையும் தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி காற்றோட வேகம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையில் வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பும் இல்லை. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா நம்ம ஜாபிர் தம்பியும் தான். அடுத்ததா பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4. நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இந்த கடல்ல கால் நினைச்சிட்டா அது எங்களை வெறுங்கையோட திருப்பி அனுப்பாது அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். எந்த கடல் அப்படின்னு கேக்கலாமா? பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதா. குறிப்பா வெறுங்கையோட திரும்பி அனுப்பாதுன்னு இடிந்தரை மீனவர்கள் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. இடிந்தரை அப்படின்ற ஊர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்குது. இடிந்தரை கடல்ல கடற்கரையில இருந்து 1 கடல் மைல் தொலைவுல ஒரு பிரம்மாண்ட பாறை இருக்குது. சவரக்கத்தி மாதிரி கூர்மையா இருக்கிறதுனால நாகவன் கத்தி மீன்கள் அங்க அதிகமா வாழுது. அதுக்காகத்தான் இந்த பேர் வந்துச்சு. இந்த பாறையை சுத்தி கப்பல் பாறை, தொட்டியம்னு பல பகுதிகள் இருக்குது. தொட்டியத்துல கல்றால் மீன்கள் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாம கரை திருவடி பாறை, விலங்கு திருவடி பாறை அப்படின்னு பல பாறைகள் இருக்குது. இந்த கரைகள்ல இருந்து பார்த்தாலே நண்டுகளை பொறுக்கி சாப்பிடுற அந்த டால்பின் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஓங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓங்கிகள் அப்புறம் கடல் பன்றிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தி அப்படி நீச்சல் அடிக்கிறத அழகா பாக்கலாமா. அங்க உள்ள மீனவர்கள் எந்தெந்த மாசத்துல என்னென்ன மீன் கிடைக்கணும்னு துல்லியமா கணிச்சு வச்சிருக்காங்க. இந்த துல்லியமா கணிச்சு வச்சிருக்கிற அந்த தகவல்கள் எந்தெந்த மாசம் எந்தெந்த மீன் பிடிக்கிறாங்க, பருவமழைக்கு என்ன மீன் பிடிக்கிறாங்க, வெயிலுக்கு என்ன மீன் பிடிக்கிறாங்க, அந்தந்த மாசத்துல என்னென்ன மீன்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதும் இல்லாம அதுக்கான வலைகளையுமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களாம். இந்த விஷயங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம கேட்கலாம். நல்ல தகவல்கள் நம்ம கேட்டாச்சு இல்லையா? அடுத்ததா பாடல்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு, அதை கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அருள்தாஸ் ஐயா, நான் பாமெல்லாம் பிறந்தேன். நடை வயது 53 ஐயா. இது ஒரு 20 வருஷத்துக்கு பிள்ளை இப்போ சமயத்தில் நடந்ததுதான். அப்போ நான் கடலுக்கு போகும்போது இந்த போர்டு வலையன்னு சொல்லுவாங்க வல்லங்களில். இப்போ உங்களுக்கு வல்லம் கிடைஞ்சதா, ஒரு 4 பேர் நாங்கள் ஒரு 5-5 வலையை கொண்டு வருவோம். 5 வலையும் நாங்கள் 5 பேருமே சேவ் பண்ணிக்கிறோம். அப்போ 5 x 25 வலை, உங்களுக்கு ஒரு 20 வலை. வல்லக்காரர்களுக்கு டீசல் காசு மட்டும் அப்பப்போ நாங்கள் கொடுப்போம். அதோட நாங்கள் அப்போ அந்த வாட நேரங்களில் ராமேஸ்வரத்தில் தான் தொழில் பண்ணுவோம். அப்போ சீலை பணம் அந்த ஒரு 2-3 மாசம் 2.5 1.5 மாசமா இந்த வாட நேரங்களில் கொஞ்சம் நல்லா பாடு வரும், நல்லா காசு பார்க்கலாம். அப்போ அவங்க வலையில் சில பேர் அவங்க வலை எடுத்துக்கிறோம், ஷேர் பண்ணி மொத்தமாக போட்டுக்கணும். அப்போ ஷேர் பண்ணாலுக்கு அவங்க தனித்தனி வலை. 2 நாட்டு மீனவருமே அந்த நேரங்களில் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக மீன் பிடிச்சாங்க. ஆமாம், ஒரு காலகட்டங்கள் சரியெல்லாம் போயிடுச்சு. அந்த நேரங்களில் தொழில் போனாப்புல வலைகளை மீன் பட்டுருச்சு. மீன் பட்டால் கொஞ்சம் மீன்னா பெரிய பெரிய மீன், நெய் மீன் தான் படும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க வலை மீனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன் வலை வர்ற டயத்தில் மீன் நான் இந்த சைடு நின்றேன், இந்த மேவலை சைடு நின்றவன் மீனை தட்டி விட்டுட்டேன். அந்த மீன் வந்து ஒரு மீனுடைய விலை வந்து அப்போ ஒரு 10 கிலோனா 100 ரூபா போட்டால் அப்போ 1000 ரூபா பெரிய காசு. அதோட நான் உடனே யோசிக்கல, தண்ணிக்கில் உடனே பாஞ்சிட்டேன். அது எப்படி பாஞ்சாலுமே எனக்கு தெரியலை. மீனை பிடிக்கணும், மீன் தட்டின உடனே மீன் மேலேயும் விழக்கூடாது, கொஞ்சம் சைடு அருகில் விழுந்தோம்னா மீன் அந்த கவராட்டத்துக்கு அந்த நைட்டில் எந்த மீனாலும் பிடிச்சிடலாம். போய் பிடிச்சிட்டேனையா மீனை, சீலை நெய் மீன், பெரிய மீன், 10 கிலோ மீன், பெரிய வாழ்வுதாரம். ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கதே 4-5 தான் அவங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு 2 வந்திருக்கு, 3வது மீன் தட்டி விட்டாங்க. பிடிச்சேனா போய் பிடிச்சிட்டேன் மீனை, பரவாயில்ல பிடிச்சிட்டேன். அந்த வல்லத்துக்கு அந்த மீன் எடுத்துட்டு வர்றது நேரம் இப்படி வரணும், வல்ல என்ன செஞ்சுட்டு இங்கிட்டு போயிட்டேன். எனக்கு இந்த மார்சா கிளம்பி இங்கிட்டு போயிட்டோட மீன் இந்த சைடு வந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு வந்து வல்ல வந்து நேரம் வந்து என் மூச்சு கரெக்டா நிறு பண்ணி மூவ் பண்ணி வர்ற நேரத்தில் வல்ல இருந்தாங்க. அன்னைக்கு என்னுடைய உயிர் கால். அது கடல் தொழில பல விஷயம் இருக்கியா. ஆமா, மீனவர்களை மாதிரி ஒரு அவதிப்பழப்பு. இன்னைக்கு எல்லா விவசாயி இருக்காங்க, எல்லா மக்கள் இருக்காங்க. மீனவனுக்கு ஒவ்வொரு நாளும் துயரம் தான். மரணம் எப்பவும் உண்டு, நிச்சயமாக எப்பவும் உண்டு. நன்றி, வணக்கம் ஐயா.
0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கடல்வாழ் உயிரினத்தை பத்தி கேட்கலாமா? கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. அப்படி என்னப்பா இதுல சிறப்பு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட பேரு வந்து சில்வரி. நிஜமாகவே இதோட உடம்பு வந்து கடலுக்குள்ள வெள்ளி மாதிரி பல பலன்னு ஜொலிக்குமா. பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஊர் விலாங்கு மீன் மாதிரியே குட்டி குட்டியா பாம்பு மாதிரி நீளமா இருக்குமா. இதோட உடம்ப நல்ல உத்து பார்த்தோம்னா, இதோட மேல் துடுப்போட ஓரங்கள்ல ஒரு சின்ன கருப்பு நிற டாட் வச்ச மாதிரி அழகா ஒரு கூடு இருக்குமா. அது மட்டும் இல்ல, இதோட வால் பகுதி உடம்ப விட கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். இதோட வீடு பத்தி கேக்கலாமா? இது எங்க வாழும் அப்படின்னா, கடலுக்கு அடியில இருக்கிற சேரு மணலு நிறைஞ்ச பகுதியிலதான் இதோட மண்ணுக்குள்ள புதஞ்சு தன்னோட உடம்ப ஃபுல்லா மண்ணுக்குள்ள பதைச்சிட்டு தலைய மட்டும் நீட்டிட்டு வாழும். ஏதாச்சும் மீனு எற ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பொசுக்குன்னு வெளியே வந்து பாஞ்சு பிடிக்கும். அப்படி பிடிக்கும் போது இந்த எற தப்பிச்சு ஓடாம இருக்கிறதுக்கு இதோட தாடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வரிசை வரிசையா குட்டி குட்டியான கூர்மையான பற்கள் இருக்குமா. வாய் பிளவு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு நடுப்பகுதி வரைக்கும் நல்லா அகலமா நீளமா இருக்குமா. சோ ஒரு தடவை வாயில சிக்குனா எற அவ்வளவுதான், பிக்கவே முடியாது. கடல் உலகத்துல அமைதியா மண்ணுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இந்த சில்வரி காங்கர் ரொம்பவே வந்து ஒரு சுவாரஸ்யமான மீன் தான். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம்.

0: ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
0: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள்.
5: இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம ஊரு சாப்பாடு இருக்குல்ல, அந்த தட்டுல ஓரத்துல தொட்டுக்கிறதுக்கு வச்சிருந்தாலும் சிங்கப்பூர் லெவலுக்கு ராஜ மரியாதை வாங்குற நம்ம ஊறுகாய் பிசினஸ் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நமக்கு ஒண்ணு தெரியுமா, ஊறுகாய்ங்கிறது ஏதோ நேத்து இன்னைக்கு வந்த விஷயமே இல்லைங்க. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு சூப்பர் டெக்னாலஜி. அப்போலாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது, காய்கறிகள் கெட்டு போகாம இருக்கிறது கூட உப்புலையும் எண்ணெயிலையும் ஊற போட்டு வச்சிருப்பாங்க. ஊறுகாய் ஜாடிக்குள்ள ஒரு துளி தண்ணி கூட படக்கூடாது. ஏன் அப்படின்னா, பாக்டீரியாவுக்கு ஊறுகாய் ஜாடி ஒரு நோய் என்ட்ரி தான். சரி, அதெல்லாம் தாண்டி இந்த ஊறுகாய வச்சு எப்படி செமையா பிசினஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றது, அதுதான் இன்னைக்கு மாஸ் மேட்டர். ஃபர்ஸ்ட் சாம்பிள் மார்க்கெட்டிங்ல நம்ம ஊர்ல ஃப்ரீயா கொடுத்தா யாருதான் வேணான்னு சொல்ல போறா? ஆரம்பத்துல சின்ன சின்ன பாக்கெட்டுகள்ல சாம்பிள் ரெடி பண்ணி நம்ம ஏரியாக்கள்ல, வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்கள், அப்புறம் ஆபீஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ருசி பாக்குறதுக்காண்டி கொஞ்சம் ஊறுகாய்களை ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது கூட என்ன செய்யலாம் அப்படின்னா விசிட்டிங் கார்டையும் சேர்த்தே கொடுத்துடலாம். நாவல ஒட்டுற அந்த சுவை தான் நம்மளோட முதல் விளம்பரமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் பிராண்ட் ஆரம்பிக்கலாம். இப்படி முதல் ஆரம்ப புள்ளி வச்சோம்னா தொடக்கத்துல ஆரம்பிச்சதை விட இறுதி வரைக்கும் அது நிக்காம ஸ்டாப் ஆகாம போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஊறுகாய் பிராண்ட் ஆரம்பிச்சா மறக்காம முதல் ஊறுகாய் ஜாடியை எனக்கு அனுப்பி வைங்க, நான் தான் உங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருப்பேன், தவற விட்டுறாதீங்க. சரி, நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலோட நிஜமான சூப்பர் ஸ்டார். அத பத்தி தான். வேற யாரும் இல்லங்க, தோல் முதுகு ஆமை, அதாவது லெதர் பேக் டிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓடே இல்லாத ஆமை. சாதாரணமா ஆமைகள்ல மேல கெட்டியான ஓடு இருக்கும்னு நினைப்போம்ல, ஆனா இந்த லெதர் பேக் ஆமைக்கு மரபு சாரா ஸ்டைல், அதாவது இதோட முதுகுல கெட்டியான ஓடை இருக்காது. அதுக்கு பதிலா லெதர், அதாவது தோல் மாதிரி ரொம்ப கெட்டியான ரப்பர் மாதிரி தோல் இருக்கும் இதோட முதுகுல. அதனாலதான் இதுக்கு தோல் முதுகு ஆமை அப்படின்னு பேர் வந்துச்சாம். இது உலகத்திலேயே மிக பெரிய ஆமை இனம். இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து நிக்கிறப்ப ஒரு சின்ன காரோட அளவு வந்து பாத்தீங்க

ஆனால் சுமார் 6 to 7 feet பெருசாக இருக்கும். எடையும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 kilo to 1000 kilo வரைக்கும் இருக்கும். நினைச்சு பாருங்க, கடலுக்குள்ள ஒரு காரே நீந்தி போனா எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய ஆமை என்ன சாப்பிடும்னு நினைக்கிறீங்க? பெருசா எதையும் வேட்டையாடாதுங்க. இதோட ஃபேவரட் சாப்பாடு அப்படின்னு சொன்னா ஜல்லி மீன் தான். ஒரு நாளைக்கு தன்னோட எடையில பாதி அளவுக்கு ஜல்லி மீன்களை அசால்ட்டா சாப்பிடுமா. கடல் ஆமைகளையே ரொம்ப தூரம் நீந்தி போற ஆமை இதுதான். 1000 miles கடந்து அட்லாண்டிக், பசிபிக், அப்புறம் இந்திய பெருங்கடல்னு உலகத்தையே சுத்தி வளம் வரும். இது மட்டும் இல்லாம கடும் குளிர்காலத்துல கூட ஆழ்கடலுக்குள்ள 4000 feet ஆழம் வரைக்கும் டைவ் அடிச்சு நீந்தும் ஆற்றலும் இருக்குதான் இதுக்கு. இவ்வளவு கெத்தான இந்த ஆமைக்கு இப்ப பெரிய ஆபத்து வந்திருக்கு. பிளாஸ்டிக் பைகளை பார்த்து ஜெல்லி மீன் நினைச்சு சாப்பிட்டுட்டு இறந்து போகுது. அப்புறம் மீன்பிடி வலைகள்ல மாட்டிக்குது. மீன்பிடி வலைகள்ல மாட்டினாலும் நம்ம மீனவர்கள் இந்த ஆமையை விடுவிச்சிடுறாங்க. ஆனா இந்த பிளாஸ்டிக் பைகளை தடுக்கவே முடியல. கடலோட இந்த பிரம்மாண்டமான ஆமைகளை நம்ம காப்பாத்தணும்னா பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறதும் கடலை சுத்தமா வச்சுக்கிறதும் நம்ம ஒவ்வொரு மீனவர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம். நான் வந்து இப்போ வந்து மெர்லின் பேச போகிறேன். நான் என் ஊர் வந்து பாப்மன். என்னையோட கூட பிறந்தவங்க வந்து 5 பேர், ஒரு அண்ணன், ஒரு அக்கா, 2 தங்கச்சி. நான் எனக்கு வந்து போலியோ அட்டாக் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்து. அஞ்சு 2 வயசு வரைச்சா வரைச்சிருந்துச்சான். அப்புறம் எல்லா பேருமே மன உளைச்சலில் தான் இருந்தோம் வீட்டில், அம்மா அப்பா. ஏன்னா மற்ற பிள்ளைகளை பார்க்கச்சலாம் என்னையை பார்க்கச்சலாம் ஒரு மாதிரியாகவும், மற்ற பிள்ளைகளை பார்க்கச்சலாம் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. அப்புறமும் நம்ம ஒரு பாரமாக இருக்கும், நம்ம பிள்ளை ஒரு பாரமாக இருக்குமோன்னு அவங்களுக்கு ஒரு இயக்கம் இருந்துச்சு. அதுக்கடுத்தது நம்ம வந்து வெளியூலம் போகாத அளவுக்கு ஒரு 8th வரை வெளியே படித்தேன். அப்புறம் வந்து எனக்கு போக மனசு கஷ்டம். ஏன்னா வெளியே போகிற பிள்ளைகளை பார்த்து எனக்கு கஷ்டப்பட்டு நான் போக கிடையாது, நான் வீட்டில் இருந்துட்டேன். அப்புறமும் வீட்டுக்குள்ளவளை மட்டும் பார்க்கச்சால எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு, என் லைஃப் நல்லா கொஞ்சம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்தது எல்லோரும் வெளியே போகவும் எனக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சு, நம்ம ஒரு ஆள் வீட்டில் இருக்கேமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கடையில் இடையில ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போச்சால அங்கே தான் ஒருத்தவங்க சொன்னேன், நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டாக, நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒன்றும் பண்ணலையே.

0: அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உனக்கு எதாட்டும் வேலை எதுவும் பார்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு நான் படித்து படிக்கலை, அதனால நான் பார்க்கல அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நீங்கள் போறீங்களான்னு கேட்டாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ அவங்க எங்கே கொடுக்குறாங்கன்னு, ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்னு சொன்னாங்க. தூரத்தில் இருக்க அந்த ட்ரைனிங் இங்கே போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இன்னும் ஒரு நாள் கூட ஒரு ஆள் போனது கிடையாது அந்த இடத்துக்கு. அதோட என்ன செஞ்சு வீட்டில் இருந்தேன். அப்போ அந்த ட்ரைனிங்கில் நடக்கிற ஆள் என்ன செஞ்ச ஆல்ரெடி நான் நினச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டில் வந்து கேட்டாங்க, இப்படி பிள்ளையில வச்சு நாங்கள் அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதோட நாங்கள் எப்படி வரோம் அப்படின்னு கேட்கச்சாலும் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆட்டோ வச்சுருக்கோம், நாங்கள் அந்த ஆட்டோவில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி அங்கே வந்தால் மற்ற பிள்ளைகளை என்னை பார்க்குறத விட மற்ற பிள்ளைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அந்த 20 பிள்ளைகளை பார்க்க வச்சுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு இந்த இடம் நல்லா செட் ஆகிடும் சொல்லிட்டு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ எங்களை பார்க்குற அளவுக்கும் எங்கள் பெற்றோர்களை பார்க்குற அளவுக்கும் எங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குது, ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். யாரையும் எதிர்பார்த்து நாங்கள் இல்லை, எங்களையே நாங்கள் எதிர்பார்த்து இருக்கோம். நாங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கோம், நாங்கள் அடுத்தவங்கிட்ட நிற்கிற அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டு ட்ரெஸ்ட்ல நல்லாயிருக்கு. வணக்கம்.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்னைக்கு நம்ம மீன்பிடி தொழிலையும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதையும் நம்ம ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு அருமையான அரசாங்கத்தோட திட்டத்தை பத்தியும் தான் உங்ககிட்ட பேச போறேன். அதுதான் ஒருங்கிணைக்கப்பட்ட குளிர் சங்கிலி சேமிப்பகம் மற்றும் போக்குவரத்து அமைப்பு. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம பிடிக்கிற மீன்கள் வீணாகாம ஃப்ரெஷ்ஷா சந்தைக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த கோல்ட் செயின் கட்டமைப்பு ரொம்பவே அவசியம் மக்களே. இது என்ன அப்படின்னா, இப்ப வந்து கம்பெனிகள்லாம் இருக்கு, அந்த கம்பெனிகள்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஐஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இப்ப இன்னைக்கு உள்ள மீனை வந்து இப்ப நாளைக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான ஐஸ்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அதுவும் பாதுகாப்பா இருக்கணும், மீன்கள் கெட்டு போகாம அப்படின்றதுக்காண்டி கம்பெனிஸ் அமைக்கணும். இந்த கம்பெனிஸ நமக்கு எப்படி அமைக்கிறாங்க, என்னென்ன விதிமுறைகள்லாம் இதுல இருக்குது அப்படின்றத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? இந்த விஷயங்களை உங்க கூட பேச போறது நான் இனிதான். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டை சேர்ந்த யாருனாலும் இந்த குளிர்சாதன சேமிப்பகம் அல்லது போக்குவரத்து வசதியை அமைக்க திட்டமிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, தெளிவா ஒரு திட்ட அறிக்கை தயாரிக்கணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இடம் சொந்தமா இல்லைன்னா வில்லங்கம் இல்லாத நிலம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கான அரசு அனுமதிகளையும் நாம தான் வாங்கிக்கணும். நிலம் வாங்குறதுக்கு அரசு எந்த நிதி உதவியுமே தரமாட்டாங்க. இந்த அமைப்பை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை சரியா பராமரிச்சு நடத்துற பொறுப்பு முழுசும் நம்மளுடையது தான். கூட்டுறவு அமைப்புகளா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாநில அரசு வழியாகவும், அந்த ஒன்றிய மாநில அரசு சார்ந்த முகமைகளா இருந்தா நேரடியா வந்து பாத்தீங்கன்னா DADF அப்படின்னு சொல்லக்கூடிய கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்ல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த NFDB அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம், இதுல வந்து வியாபாரம் ரீதியா இத பண்றதுக்கு வந்து உதவியும் செய்யறாங்களாம். இந்த வாய்ப்பை தவற விட்டுறவே வேண்டாம் மக்களே, கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம பிசினஸ் கொண்டு போறதுக்கு இது ஒரு அடித்தளமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. அதுவும் நெய்தல் கைமணம் பகுதியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் இனிதா. இன்னைக்கு நெய்தல் சுவை என்னன்னா, ரால் புறக்கா கூட்டு. அருமையான கூட்டு மக்களே, கூட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அதை வச்சு ரெண்டு தட்டு சோறு சாப்பிடலாம், எந்த குழம்புமே இல்லாம. சரி, நம்ம சமையலுக்குள்ள போலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன கூணி இருந்தா போதும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கப் இல்லைன்னா 2 கப் எடுத்துக்கலாம். சொரக்காயை எடுத்து சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் பெருசாவே வந்து வெட்டி வச்சுக்கலாம். இது கூட ஒரு முடி தேங்காய திருவி, அந்த தேங்காய் கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வடை சட்டியில எண்ணெய ஊத்தி கடுகு கருவேப்பிலை போட்டு வதக்குனதுக்கு அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டு சொரக்காவையும் அள்ளி போட்டு, அது கூட பூனியவும் அள்ளி போட்டு தண்ணி ஊத்தி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். குறிப்பா சொரக்காய் ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ஆனா வந்து கூணி வேகணும் நல்லா. கூணியை வந்து நம்ம முன்ன கூடயே தனியா தண்ணி ஊத்தி வேக போட்டுருக்கலாம். இல்ல, கூணி ரொம்ப சின்ன சைஸ், நம்ம சொரக்காய வெட்டின அளவுக்கு இருக்கிற கூணி தானா, அதோட சேர்த்து கூட வேக போட்டுக்கலாம். ஏன்னா சொரக்காய் ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும், அதனால நம்ம சொரக்காய பதத்துக்கு வேக வச்சுக்கலாம். குறிப்பா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறம் நாம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த தேங்காய் சோம்பு சீரகம், இதை என்ன செய்யணும் அப்படின்னா, ஊத்தி கொஞ்சம் மல்லி இலைய தூவி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிருங்க. நல்லா கொதிக்கவும் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா கொதிக்கிற அளவு தண்ணி ஊத்தி நல்லா மூடி போட்டு வேகவும், அதுக்கப்புறம் இந்த கிரேவி பதத்துக்கு அரைஞ்சு வரும் எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சுரக்காய் ரொம்பவும் வேக கூடாது, ரொம்ப வேகாமையும் இருக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட பதத்துக்கு வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரிதான், சுறுசோறு போட்டு இந்த ரால் சுரக்காய் கூட்ட அள்ளி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா 4 தட்டு சாப்பாடு உள்ள போயிடும். சரி மக்களே, இதெல்லாமே சாப்பிட்டு நம்ம ரொம்ப நாளாச்சு, அந்த நெய்தல் சுவையில ஞாபகம் படுத்தியாச்சு. பாரம்பரியமான உணவுல ஒண்ணு இதுவும், இந்த ரால் சுரக்காவை போட்டு கூட்டு வச்சு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுப்போம், சின்ன வயசுலயும் சரி, இப்ப கூட ரீசெண்டாவும் சரி. ஆனா இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே செஞ்சுட்டு தான் வர்றாங்க. நம்ம அதை வந்து சாப்பிடுறது கிடையாது, செஞ்சு சாப்பிடுறது கிடையாது, யார் செஞ்சு கொடுக்கறதும் கிடையாது. அதனால நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த 2-3 கூணி இருந்தா கூட இந்த சுரக்காயில போட்டு சாப்பிடலாம், அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். சுரக்காயும் ஹெல்த், கூணியுமே ஹெல்த். அதனால நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நல்ல அருமையான பாடல்களுமே வருது உங்களுக்காக, கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்கள் இனிதா. இன்னைக்கு நம்ம ஒரு செம சுவாரஸ்யமா அதே சமயம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயத்த பத்தி தான் பேச போறோம். நம்மள ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம்ல. நமக்கு தேவையான ஃபைல மட்டும் ஸ்கிரீன்ல நிறுத்தி வச்சுக்கிட்டு மத்த ஆயிரக்கணக்கான ஃபைல்களை மெமரியில பத்திரமா சேமிச்சு வைப்போம். தேவையில்லாத ஃபைல்ஸ நோ டெலிட் பண்ணிருவோம். ஆனா நமக்கு முன்னாடியே இந்த டெக்னாலஜிய செமையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? நம்ம இயற்கை தான். ஆமாங்க, இயற்கையை ஒரு ரொம்ப பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். அது கிட்ட கோடிக்கணக்கான உயிரினங்களோட டேட்டா இருக்குது. இப்போதைக்கு இந்த உலகத்துக்கு எந்த உயிரினம் தேவையோ அதை மட்டும் தான் ஸ்கிரீன்ல காட்டுற மாறி மாறி வாழ விடுது. மத்த பழைய டேட்டாவை எல்லாம் தன்னோட மெமரியிலேயே புதைச்சு வச்சுக்கிறது. இதுதான் அறிவியல் அறிஞர் சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்றாரு. இயற்கை ரொம்ப அறிவாளி நண்பர்களே. நம்ம அதுக்கு எந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி வாழ பழகணும்னா நம்மளையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசா வேற ஒரு வெர்ஷனையும் ரிலீஸ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால இயற்கையை காப்போம், நாமளும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நம்ம எதிர்பார்த்த பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இந்த பயணத்துல முதலாவதா இடிந்தரை ஊரை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். மண்ணுக்குள்ள மறைஞ்சு வேட்டையாடக்கூடிய இந்த சில்வரி மீனை பத்தியும், அது எப்படி வித்தியாசமா வேட்டையாடு அதை பத்தியும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட நம்ம அன்றாட வாழ்க்கையில முக்கியமா ஊறுகாய் எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி பாதுகாப்பான முறையில பயன்படுத்தணும், அதை எப்படி தொழிலா கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தி கேட்டோம். மீன்பிடி தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக அரசு வழங்க ஒருங்கிணைக்கப்பட்ட குளிர் சங்கிலி சேமிப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகள் மூலமா கிடைக்கிற நிதி உதவிகள் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நெய்தல் கைமண பகுதியில ரால் சொரக்கா கூட்டு எப்படி செய்யறது அதை பத்தின சுவைகளையும் கத்துக்கிட்டோம். இப்படி கடல், மீன், உணவு, தொழில், வாழ்வாதாரம் அப்படின்னு பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே வந்த நம்ம பயணத்துல காலநிலை மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிற அந்த மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காலத்துல இயற்கை மனிதனோட அறிவுக்குள்ள இருந்து இன்னைக்கு மனிதனோட அறிவுக்கு அப்பாற்பட்ட கேள்விகளையுமே நம்மளுக்கு முன்னாடி வச்சிருக்கு. இந்த கேள்விகளோட பல புதிய தகவலோடு பயணிச்ச இந்த சமுத்திர பழகு நிகழ்ச்சியோட இந்த பகுதியுமே நிறைவுக்கு வருது. தொடர்ந்து கடலையும் கடல் சார்ந்த வாழ்வியலையும் தெரிஞ்சுப்போம். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது, கேளுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், இனிதா.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாயராஜ், எனக்கு வயசு 62. நான் பிறந்தது எல்லாமே தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடி புயல் அடிக்கும் போது எனக்கு 4 வயசு. அப்போ ஓடி ஆடி சும்மா அப்படியே கலெக்டரில் ஓடி போய், எங்கள் வீடு எல்லாமே கலெக்டர் பக்கத்தில் தான், ஆனால் வந்து டவுன் மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு சமயத்தில் தான் எங்கள் அப்பா கடலுக்கு போயிட்டு, எங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி லேசாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸோட லேசாக மழை பெஞ்சிருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த மழை அதிகரிச்சிச்சு. அதிகரிச்சா காலையில் யாருமே வெளியே வர முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. கடற்கரை ரெண்டும் ஒன்று சேர்ற மாதிரி அதிகமான அலைகளோடு வந்துருச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 4-5 குடும்பம் மட்டும் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு ஒரு மொத்தமாக இருந்துக்கிட்டு காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து தரைவழியெலாம் கிடையாது, பத்தியில் போனோம், ஒரே ஒரு ஒத்தடிப்பா அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் அங்கிட்டு விளாண்டுட்டு இருந்தவங்களெல்லாம் ஒவ்வொருத்தராக எங்கள் அண்ணன் வந்து மண்டபத்தில் டெய்லர் விளாட்றாங்க, செலஸ்டின்னு பேர். அவங்க மண்டபத்திலேருந்து வர முடியாமல் அவங்க இடையில மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் தனிமையில் இருந்துட்டோம், எங்கள் அண்ணன்லாம் மடத்தில் இருந்துட்டார், நாங்கள் மட்டும்தான் வீட்டில். அப்படி இருக்கும்போது கடைசியில் எங்கள் அண்ணன் நடந்தே தனுஷ்கோடி வந்து ஒவ்வொருத்தராக தோளில் தூக்கி தூக்கி கொண்டு வந்து அங்கே இது வரையும் புதுரோடு வரையும் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் போய் ஒவ்வொருத்தராக காப்பாது. எல்லாமே தண்ணி தான், தண்ணியில் நடந்தே தூக்கிட்டு வந்தார், தோல்லையே தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்து புதுரோடு வரையும் தண்ணி தான் இருந்துச்சு. அது வந்து விட்டுட்டு போவார். அதுக்கப்புறம் நேவிக்காரங்க வந்து எங்களை எல்லாரும் மொத்தமாக கூட்டிகிட்டு போய் கேம்பில் வச்சு போட்டாங்க, கேம்பில் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே சொல்லிட்டாங்க, நீங்கள் யார் யார் எங்கெங்கே போக விரும்புகிறீங்களோ அங்கங்கே போய்க்குங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் தான் சொல்லுவோம், நாங்கள் பழையபடியும் நாங்கள் தீவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாமனுக்கு நம்ம பாலத்தடிக்கிட்ட வந்து தங்கணும். தங்கினோடனே எங்கள் அண்ணன் ஒரு ஆள் தான், அவர் மண்டபம் போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தா தான் அங்கே சாப்பாடு. நாங்கள் ஒரு 18 குடும்பம் இருந்தோம். அப்போ ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், பாலத்தடியில் கோயில் இருக்கிற முருகன் கோயில் அங்கே சத்தம் இருக்கும். 11:30 மணிக்கு மணி அடிப்பாங்க, நாங்கள் எப்படா மணி அடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரம் மணி அடித்தோன்னு ஓடுவோம், தட்டை தூக்கிட்டு போய் கொஞ்சோன்னு கஞ்சி ஊற்றுவாங்க, அதை குடிச்சுதான் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பாம்பனில் மூடை தூக்கி அந்தனிச்சா அந்தோணி அரைக்கும் கேள்விப்பட்டிருப்பாங்க, பல காலத்தால் மூடை தூக்கி இப்படி தான் சாப்பிட்டு இது பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம நாங்கள் மடத்தில் இருந்து வந்து யாராவது படிக்க வர்றதுனா வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் எங்கள் 3 அண்ணன் ஒரு அக்கா எங்களை வந்து மொத்தமாகவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க மடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களாவே பாதுகாத்து வச்சுக்கிட்டு எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னென்ன படிக்க போய்ங்கிட்ட நாங்கள்லாம் படிக்கணும்னு விட்டோம். எங்கள் அக்கா வந்து 8th வரைந்தான் அங்கே இருந்துக்கு, இப்படி படித்து தான் கடைசியில் இந்த தையல் தொழில பழகினேன். இதுவரையும் ஆச்சு, 38 வருஷம் ஆச்சு தையல் தொழில் தான் இருக்கேன். நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு, குடும்பம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நன்றி.
0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பான நேயர் உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதையை சொல்றதுக்காக நேயர்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு வளர்கவி எழுதின ராஜபார்வை. உமாபதி அன்னைக்கு வேலைக்கு ரொம்ப லேட்டா கிளம்பியிருந்தார். ஐயோ, இப்பவே 9:55 10 மணிக்கு நான் எப்படி அங்க போறது? டிராபிக் எல்லாம் கடந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கே 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிருமே. போச்சு, இன்னைக்கு என்ன ஆக போதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப அவசரத்தோட அவரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டு இருந்தாரு. சரியான கூட்டம், வண்டிய நகர்த்தி கொண்டு போகவே முடியல. ஆட்டோக்கார அண்ணாவும் ஹாரன் அடிக்கிறாரு, முன்னாடி இருக்கிற வண்டி நகரவே இல்ல. 10 நிமிஷம் எதிர்பார்த்தா 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு வழியா உமா பத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயிட்டாரு. எவ்வளவு ஆச்சு? வழக்கமா 50 ரூபாப்பா, டிராபிக்ல ரொம்ப நேரம் நின்னு வந்தனால 80 ரூபா கொடு. என்னென்ன, பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு 80 ரூபா கேக்குறீங்க? தம்பி, நான் ஒண்ணும் சும்மா கேக்கல, கஷ்டப்பட்டு நான் வண்டி ஓட்டுனத நீயும் தானே பார்த்த. இஷ்டம் இல்லனா ஏன் வண்டியில ஏறின? வேற எதுலயாச்சும் போயிருக்க வேண்டியதானே. கேக்குற பணத்தை கொடுப்பா, தேவையில்லாத பிரச்சனை உனக்கு எதுக்கு? நான் கோவப்படுவேன், எல்லாரும் பாப்பாங்க, உனக்கு தான் சங்கடமா இருக்கும். 80 ரூபாய் கொடுக்கறதுனால ஒன்னும் ஆயிரம் போறது இல்ல தம்பி, நான் நியாயமா தான் கேக்குறேன். ஏன் இப்படி இருக்கீங்க? 50 ரூபாய் உங்களுக்கு பத்தலைன்னு சொல்லுங்க. 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா எதுக்கு கேக்குறீங்க? உங்ககிட்ட பேச என் நேரத்தை வீணாக்க நான் விரும்பல. என்னங்க 80 ரூபாய் என்ன, 100 ரூபாயா வச்சுக்கோங்க. வேணாப்பா, அளவுக்கு அதிகமான பணம் எனக்கு தேவையில்லை. நான் உழைச்சதுக்கான ஊதியமா இதை எடுத்துக்கிறேன். மிச்ச 20 ரூபாய நீயே வாங்கிட்டு போ, எனக்கு அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார அண்ணன் அவர் பர்ச திறந்து 20 ரூபாய் தாள் எடுத்து உமாபதி கிட்ட கொடுத்தாரு. தம்பி, நீன்னு இல்ல, ஒரு சிலருக்கு நான் சொல்றேன், தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க கிட்ட பேரம் பேசி வாங்கவே வாங்காதீங்க. அவங்களும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், சின்ன சின்ன கடைகள் போட்டு சாலையோரங்கள்ல விற்பனை பண்றவங்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட எல்லாம் பேரம் பேசி வாங்குறீங்க. ஆனா ஏசி போட்டு கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கிற கடைக்குள்ள போனா மட்டும் ஏன் பேரம் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன் அப்படின்னு அந்த ஆட்டோக்கார அண்ணன் சொல்லும் போது உமாபதியோட முகமே சுருங்கி போச்சு. அவர்கிட்ட பதில் எதுவும் பேசாம அந்த 20 ரூபாய வாங்கி அவரோட பாக்கெட்ல வச்சுட்டு வேகமா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஓடினாரு. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்கள்ல தொடர்ந்து

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: முன்னேற்றத்திற்கான வானொலி
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலைபாயுதே நிகழ்ச்சியில ராஜ பார்வை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். உமாபதி பிரபலமான ஒரு ஐடி கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளையும் பேரம் பேசாம வாங்கவே மாட்டாரு. அவர் அப்படி பேரம் பேசுறது வெளியில விற்பனை பண்ணக்கூடிய சிறு குறு வியாபாரிகள்ட்ட மட்டுமா தான் இருக்கும். அதுவே பெரிய பெரிய கடைகளுக்கு போனா அங்க விக்கிற பொருட்களுக்கு என்ன விலை சொல்றாங்களோ அதுல 1 ரூபாய் கூட குறைச்சு வாங்காம அப்படியே வாங்கிட்டு வந்துருவாரு. பகட்டுக்காக அப்படி பண்றாரா இல்லையான்னு அவருக்கே தெரியாம இருந்துச்சு. உமாபதி ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு. அப்பாடே, ஒரு வழியா ட்ரெயினும் வந்துருச்சு. ஆனா மேனேஜர் சார்கிட்ட நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. 10 மணிக்கு போக வேண்டிய ஆள், இப்ப 10:30 ஆச்சு, என்ன சொல்ல போறாரோ? சரி, போன் அடிச்சு சொல்வோம். ஹலோ சார், எனக்கு இன்னைக்கு லேட் ஆயிருச்சு. ட்ரெயின்ல இப்பதான் ஏறி உட்கார்ந்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் சார். இல்ல சார், இல்ல சார், நான் வேணும்னு பண்ணல. ரொம்ப டிராபிக்கா இருந்துச்சு சார், அதான் லேட் ஆயிருச்சு. அப்புறம் ஆட்டோ ஓட்டிட்டு வந்த அண்ணா கிட்ட கூட சரியான சண்டை. எப்படியோ அடிச்சு பிடிச்சு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் சார். ஆமா, எல்லா வர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மீட்டிங் 12 மணிக்கு தானே? ஓகே சார், ஓகே ஓகே அப்படின்னு உமாபதி அவங்க மேனேஜர் கிட்ட பேசிட்டு போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. ஜன்னல்ல சாஞ்சு அமைதியா வேடிக்கை பாத்துக்கிட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயம்தான் அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. அது என்ன விஷயம்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இனிமையான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சொல்

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. கீச்செயின், செல் கவர், ஹேர் பின், ஊதுபத்தி, கலர் கலரான கிளிப்பு எல்லாம் இருக்கு, வாங்க வாங்க அப்படின்னு கையில ஒரு கிளுகிழப்பை அசைச்சபடி பார்வை திறனற்ற ஒரு மாற்றுத்திறனாளியான கை நிறைய பொருட்களை அடுக்கிட்டு அந்த ட்ரெயின்ல ஒவ்வொரு சீட்டா போய் வித்துட்டு இருந்தார். ஒரு சிலர் அவரை கண்டும் காணாமலும் உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கினாங்க. வாங்கிக்கோங்க, எல்லாமே புது பொருட்கள். அழகழகான கீச்சைன் இருக்கு, செல் கவர் உங்களோட போனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, நல்ல கல்லு வச்சு வேலைப்பாடோட ஹேர் பின்னு கிளிப்புன்னு எல்லாமே இருக்கு. வாசனையான அகர்பத்தி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எல்லா வாசனை பொருட்கள்லயும் இருக்கு. சந்தனம், மல்லிகை, பழமனோ எல்லாத்துலயுமே இருக்கு, வாங்க வாங்க அப்படின்னு அந்த அண்ணன் வித்துக்கிட்டு வரும்போது உமாபதி கிட்டையும் வந்தார். கிளிகிழப்பை ஆட்டினபடி கையில ஒரு குச்சியை வச்சு தட்டினபடியே அந்த அண்ணன் வந்துட்டு இருக்கு. அண்ணா, என்ன விலை, என்ன பொருள், என்ன விலைக்கு வேணும் சார்? அந்த கீச்சை எவ்வளவு விலை சார்? எதை சொல்றீங்க? ஓ சாரிண்ணே, யோசிக்காம பேசிட்டேன். உங்களோட வலது கை பக்கத்துல அழகான பூ வடிவத்துல ஒரு கீச்சைன் தொங்கிட்டு இருக்கே, அதை தொட்டு பாருங்களேன். ஓ, அத சொல்றீங்களா? 20 rupees தான் சார் அப்படின்னு அழகா இங்கிலீஷ்ல அந்த அண்ணன் பேசும்போது, இல்ல இல்ல அது வேணாம், உங்களோட இடது கைக்கு கீழே பாருங்களேன், நாதஸ்வரம், கீபோர்டு, இப்படி எல்லா இசைக்கருவிகளும் குட்டி குட்டியா சேர்த்து மொத்தமா ஒரு கீச்சைனா இருக்கு, அது இவ்வளவு விலை? அதுவா? அதோட விலை 25 rupees சார். 25 rupees? பரவாயில்லையே, நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, எங்க படிச்சீங்க நீங்க அப்படின்னு உமாபதி கேட்டதுக்கு அந்த மாற்றுத்திறனாளி அண்ணன் பதில் எதுவும் சொல்லாம மௌனமா நின்னுட்டு இருந்தார். அவரு அமைதிக்கான காரணம் என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ராஜபார்வை அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அண்ணே, என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல. நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே, எங்க படிச்சீங்கன்னு கேட்டேன். அதுக்கு பதிலே சொல்லாம இப்படி அமைதியா இருக்கலாமா? சார், என்னால உங்களை பார்க்க முடியாது. நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியல. உங்க குரல் கேக்குற சத்தத்தை வச்சுதான் நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு யூகிச்சு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நாங்க இல்ல சார். எங்களால நிறங்களை பார்க்க முடியாது, மனுஷங்க கிட்ட நேருக்கு நேரா நின்னு பேச முடியாது, எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. கண் பார்வை இல்லதான், ஆனா மனப்பார்வை இருக்கு. எங்களோட மனக்கண்ணு ரொம்ப விசாலமானது சார். நீங்க நினைக்கலாம் எங்களுக்கு கண்ணு தெரியலன்னு, ஆனா எங்களுக்கு உண்மையிலேயே மனக்கண்ணு விசாலமா விரிஞ்சு கிடக்கு. அந்த பார்வை உங்க எல்லாரையும் விட எங்களுக்கு நல்லா தெரியும். எங்க கிட்ட யாரு என்ன நினைச்சு பேசுறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு என்னவோ நீங்க சும்மா டைம் பாஸ்க்கு என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. பொருள் வாங்குறதுக்காக பேசின மாதிரி தெரியல. வேணாம்னா சொல்லிருங்க, வேற எங்கயாச்சும் போய் நான் விக்கவாச்சும் செய்வேன். என்னப்பா சும்மா கேட்டா சண்டை போடுற மாதிரி பேசுற? நான் எங்க படிச்சேன்னு தானே கேட்டேன். இல்ல சார், நீங்க ஆரம்பத்திலே இப்படி கேக்குறதா இருந்தா கேட்டிருப்பீங்க. கீச்சைனோட விலை என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினதை வச்சு நான் எங்க படிக்கிறேன் என்ன பண்றேன்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இதுலயே தெரியலையா உங்க ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் நான் உங்களுக்கான டைம் பாஸ்னு? இதுக்கு எனக்கு கண் பார்வை தெரியணும்னு அவசியம் இல்ல. இங்க பாருப்பா, இதெல்லாம் வித்தா உனக்கு என்ன பெருசா கிடைக்க போகுது அப்படின்னு குத்தலா உமாபதி கேக்கும் போது, சார் சும்மா ஒன்னொன்னா கேட்காதீங்க. என்கிட்ட இருக்கிற எந்த பொருளையும் நீங்க வாங்க போறது இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சும்மா டைம் பாஸ்க்காக என்கிட்ட கேக்குறீங்க, ஆனா நான் லைஃப் பாஸுக்காக விக்கிறேன். இதை நம்பித்தான் என்னோட குடும்பமே இருக்கு. என்ன தெரியும் என்னோட வலி என்னன்னு சொல்லட்டா? ஒரு நாள் பத்தாது, என் வலி அவ்வளவு பெருசு. கேப்பாருக்கு நாங்கெல்லாம் காட்சி பொருளா தெரியலாம், ஆனா எங்களோட உள்ளுணர்வை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. ஏன், மாற்றுத்திறனாளிகள்லாம் இந்த மாதிரி ட்ரெயின்லயோ பஸ்லயோ வந்து பொருட்களை வித்தா ஏன் அவங்களை ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களோட டைம் பாஸ் கொண்டு அவங்க விக்கல சார். அவங்களுக்கும் வாழ்க்கை குடும்பம்னு இருக்கு. சரியான பாதுகாப்பும் அரவணைப்பும் இல்லாதனாலதான் அவங்கள நம்பி அவங்க தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுக்கு அஞ்சோ பத்தோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி பொருட்களை கூட வாங்குங்க. அதனால அவங்களோட வாழ்க்கை பிரயோஜனப்படும். தானும் உழைச்சு சாப்பிடுறோன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். தன்னால எதுவுமே முடியாது, தான் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டோன்ற தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்காது. சந்தோஷமா வாழ்வாங்க. அவங்க இடத்துல இருக்கிறனாலதான் உணர்வு பூர்வமா நான் பேசுறேன். நான் மட்டும் இல்ல, இந்த ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்ல இன்னும் ரெண்டு மூணு பேர் வித்துட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் வேற வேற கம்பார்ட்மெண்ட்ல இருக்கலாம், ஆனா எங்களோட வழிகள் என்னவோ ஒண்ணுதான். பொருள் வாங்க முடிஞ்சா வாங்குங்க, டைம் பாஸ்க்கு எங்க கிட்ட பேசாதீங்க. எங்களுக்கும் பசி, தூக்கம், துக்கம், அழுக எல்லாமே இருக்கு சார் அப்படின்னு கண் கலங்கினபடி அந்த மாற்றுத்திறனாளி அண்ணன் பேசும்போது உமாபதிக்கு மனசுக்குள்ள சரியான நெருடலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? சொல்றேன், பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஓசை எஃப்எம் 90.4
1: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ராஜ பார்வை அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அண்ணன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்ககிட்ட நீங்க சொன்ன மாதிரி டைம் பாஸ்க்காக தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீங்க உங்களோட மன வலிகளை வெளிப்படையா என்கிட்ட சொன்னீங்களோ அப்பவே உங்களோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எங்க இறங்கணும்னு? இன்னும் 2 ஸ்டேஷன் தள்ளி இறங்கணும்ப்பா. ஏன் கேக்குறீங்க? இல்ல, நீங்க வாங்க, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்களோட அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கறேன். எதுக்குப்பா? நான் பேசினதை வச்சு என் மேல பரிதாபப்பட்டு கரிசனம்

என்னால முடிஞ்ச சின்ன உதவிய உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு தெளிவா இருக்கேன் அப்படின்னு உமாபதி சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேஷனுக்கு அப்புறம் பார்வை திறனற்ற மாற்றுத்திறனாளி அண்ணாவை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்கும் போனார். அவருக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தார். கடைசியில அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா உமாபதிக்கு அவ்வளவு சங்கடமா போச்சு. இப்படி எல்லாம் மனுஷங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களான்றத நினைக்கும் போது அவர் மனசு நொந்து போனார். என்னப்பா பாக்குற, இதான் என் வீடு. அண்ணா இவ்வளவு சின்ன வீட்டுல எப்படி இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற, வாழ்ந்தாகணுமே. அங்க பார், என்னால பார்க்க முடியாது, உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்க அம்மாக்கு கால் நடக்க முடியாது. அவங்க வீட்டிலேயே பூ கட்டி வியாபாரம் பண்றாங்க. அப்பாக்கு உடம்பு முடியல, அவர் படுத்த படுக்கையா கிடக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிற பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற, ஆண்டவன் என் கண் பார்வையும் பறிச்சுட்டான். இப்ப நான் வாழ்ந்தாகணும்ல. எங்க அம்மாக்காகவும் எங்க அப்பாக்காகவும் இந்த உசுர கையில பிடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க தம்பி, என்னால உங்களை பார்க்க முடியாது, ஆனா நீங்க பண்ண உதவிய என்னைக்கும் என்னால மறக்கவும் முடியாது. இன்னையோட இந்த மாதிரி உதவிகளை விட்டுறாதீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய பண்ணுங்க, அதனால அவங்க உங்களை மனசார வாழ்த்துவாங்க. முக்கியமா என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கிட்டயோ இல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற சிறு குறு வியாபாரிகள் கிட்டயோ தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க. அஞ்சோ பத்தோ குறைச்சு வாங்குறதுனால அன்னைக்கு நம்ம சிக்கனம் பண்ணதான் நினைக்கிறோம். ஆனா அன்றாட வேலைகளை கூட சரியா பண்ண முடியாம எத்தனையோ பேர் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருக்காங்க. அஞ்சு பத்த குறைக்கிறதுக்கு யோசிக்கிறோம், ஆனா நல்ல பகுமானமா கம்பீரமா இருக்கிற பெரிய பெரிய கடைகளுக்கு போனா 1 ரூபாய் குறைக்க யோசிக்கிறோமா அப்படின்னு அந்த அண்ணன் பேசும்போது உமாபதிய அவருக்கு அவரே கண்ணத்துல பல்லாறுன்னு அரைஞ்சது போல இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த அண்ணா வீட்லயே இருந்துட்டு உமாபதி அவர் ஆபீஸ்க்கும் போயிட்டாரு. அன்னையில இருந்துதான் அவரோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமே வந்துச்சு. பகட்டுக்கு வாழ்றது இல்ல, சின்ன சின்ன கடைகள் போட்டு பொழப்ப நடத்திட்டு இருக்கிற சிறு குறு வியாபாரிகள் கிட்ட பேரம் பேசுறதே இல்ல. நேரத்துக்கும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. ட்ரெயின்ல எப்பயாச்சும் மாற்றுத்திறனாளிகள் பொருள் வித்துட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட மறக்காம பொருட்களை வாங்கிருவாரு. ஊதுபத்தி, பேனா, கைவினை பொருட்கள்னு எதை வித்துட்டு வந்தாலும் உமாபதி அண்ணன் வாங்கிப்பாரு. அவங்களுக்கு உதவி பண்றது மூலமா இனம் புரியாத ஒரு நிம்மதி உமாபதி அண்ணனோட மனசுல ஒரு ஓரமா இருந்தபடி இருந்துச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏ தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:11.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: ஜிங்கன ஜிங்கன ஜனஜம் ஜம் ஜம் ஜிங்கன ஜிங்கன ஜனஜம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையர்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: nigga niggas no fucking know to you fuck on my mouth. Nigga do both but more niggas than no. It's cool.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4. நேரம் இப்பொழுது 2:00.
1: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இந்த ராணியையும் அந்த ராஜாவையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதா இந்த சேவனுடைய வேலை. உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க நான் நினைப்பேனா அடுத்தபடியா
2: என்ன?
1: உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்.
2: எனக்கு மத்தியான சாப்பாடு.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜா.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

கடற்கரை தாகம் இதுதான் காதலடா அடுத்தவர்

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தங்கிட்டு தங்க தங்கி

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 18 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்க்கிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 106 FM 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.